ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 5:50 நிமிடம். இன்று சகாண்டு 1948 வைசாக மாதம் 30 நாள் பரா

பவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் மே மாதம் 20ஆம் தேதி 2026 புதன்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தன்னுயிரே பெரிது என கருதாமல் பிற உயிர்களுக்காக தவம் மேற்கொள்பவனை எல்லா உயிர்களும் தொழுது வணங்கும். குறள் எண் 268, அதிகாரம் தவம்.
1: தன்னுயிர் தானறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்.
0: தன்னுயிரே பெரிது என கருதாமல் பிற உயிர்களுக்காக தவம் மேற்கொள்பவனை எல்லா உயிர்களும் தொழுது வணங்கும். குறள் எண் 268, அதிகாரம் தவம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி பாடல்களாக கேட்கலாம் பக்தி மாலை. காலை 6:35 ஒலிக்கும் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. காலை 6:55 இயற்கை இன்பமாக கேட்கலாம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000. காலை 7:10 திரைப்பாடல்களாக மதுரத்தென்றல். காலை 7:15 ஒலிக்கும் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. காலை 7:25 நலமாய் வாழ, கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் நிறைவு பகுதி.

காலை 7:30 இன்று ஒரு தகவல். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்க. காலை 7:30 திரை பாடல்களாக மதுரத்தென்றல். காலை 8:00 செய்திச் சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து காலை 8:02

மதுரத்தென்றல் கேட்கலாம். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி ஏஞ்சலாக, காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியாக, தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரமாக பங்கேற்போர் வானொலி நேயர்கள் படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். காலை 9 அரங்கிசை பகுதியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாடல், ஆர் சதீஷ்குமார் அவர்களின் வயலின் இசை, டாக்டர் கே அசோக் அவர்களின் மிருதங்க இசை. காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். காலை 11 செய்தி சுருக்கம், காலை 11:02 மதுரத்தென்றல். நண்பகல் 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை பகுதியில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஸ்வரராக சங்கராபரணம் ஆதி தியாகராஜன். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். மதியம் 12:50 மெல்லிசை ஒலிக்கும், மதியம் 3:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 3:10 எண்ணுயிர் தோழி பகுதியில் வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள், இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் தெரிந்து கொள்வோம் பகுதியில் பாதாம் பிசின் பற்றிய தகவல்கள் நிறைவு பகுதியாக உங்களுக்காகவே. அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள். மதியம் 3:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், மதியம் 3:55 பாரதியார் பாடல்கள், மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 2:15 மதுரத்தென்றல், மதியம் 2:40 விளையாட்டு அரங்கம் பகுதியில் தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2, மதியம் 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும், மீண்டும் மறு ஒலிபரப்பு மாலை 5:27, மாலை 5:30 NCERT விளம்பரதார் நிகழ்ச்சி, மாலை 6:00 ஒலிக்கும் நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, மாலை 6:10 ஒலிக்கும் ஒரு பட பாடல்கள், மாலை 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, மாலை 6:40 திரை இசை பாடல்களாக மதுரத்தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், இரவு 7:00 மதுரத்தென்றல் தொடர்ந்து, இரவு 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியது சபரீஸ் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து இரவு 7:30 மண்ணு மணியும் பகுதியில் உணவே மருந்து குறித்து மதுரை சமுதாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு மற்றும் சக்தியியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ஹேமலதா அவர்களுடன் நேர்முகம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, இரவு 8:05 மதுரத்தென்றல், இரவு 8:30 இது நம்ம ஏரியா மழை வேண்டி பாடிய மண் உரை வழங்குகிறார் எம் பவிஷ்ணா, கவிதை தொகுப்பு வழங்குகிறார் சி சுமதி காளிதாசன் அவர்கள். இரவு 8:45 மதுரத்தென்றல், இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 9:15 செய்தி சுடர், இரவு 9:30 அரங்கிசை பகுதியில் பத்மஜா ஸ்ரீனிவாசனின் பாடல், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்களின் மிருதங்கம் இசை. இரவு 10:45 நட்சத்திர நாதங்கள் பழமையான திரை இசை பாடல்களாக, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 மத்திய அலையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேரம் காலை 5:59:30, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் காலை 6:00 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில்

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் காலை 6:02:10 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அறை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இன்று முதல் புத்தம் புது பொலிவுடன் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை. புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
0: நேரம் காலை 6:40:40. நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
5: Prime Minister Narendra Modi arrived in Rome last night on an official visit to Italy. Mr. Modi was received at the airport by Italy's Deputy Prime Minister and Minister of Foreign Affairs and International Cooperation, Antonio Tajani. Mr. Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus on how to boost India-Italy cooperation, especially focusing on the India-Middle East-Europe economic corridor. The Joint Strategic Action Plan 2025-29 will also be reviewed. Mr. Modi will also be visiting the headquarters of the Food and Agriculture Organization and strengthening India's commitment to multilateralism and as well as global food security. The External Affairs Ministry said India and Italy share a long-standing and multifaceted partnership. The visit is set to add new momentum to the India-Italy partnership. PM Modi had previously visited Italy in June 2024.

0: 1994 to attend the G7 summit. Before arriving in Rome, the Prime Minister was in Oslo, Norway, where he participated in the third Indian-Nordic summit. This is the final leg of his five-nation tour. Earlier yesterday, India and Nordic nations comprising Norway, Sweden, Denmark, Finland and Iceland elevated their bilateral ties to a green technology and innovation strategic partnership. Mr. Modi made the announcement while addressing a joint press meet with leaders of Nordic nations after attending the third India-Nordic summit in Norwegian capital Oslo.
1: आज हमने भारत और नॉर्डिक संबंधों को ग्रीन टेक्नोलॉजी एंड इनोवेशन स्ट्रेटेजिक पार्टनरशिप का स्वरूप देने का निर्णय लिया है। इस ग्रीन टेक्नोलॉजी पार्टनरशिप से हम आइसलैंड की जियोथर्मल और फिशरीज, नॉर्वे की ब्लू इकोनॉमी और आर्कटिक और सभी नॉर्डिक देशों की मैरिटाइम और सेंसिटिविटी में एक्सपर्टीज को, सस्टेनेबिलिटी की एक्सपर्टीज को भारत के स्केल के साथ जोड़कर पूरे विश्व के लिए एक बेहतर भविष्य सुनिश्चित करेंगे।
0: Prime Minister Modi said investments from Nordic countries in India rose by 200% in past decade.
1: 10 वर्षों में हमारा बायलेटरल ट्रेड लगभग 4 गुना बढ़ा है। नॉर्डिक देशों के इन्वेस्टमेंट फंड भी भारत की रैपिड ग्रोथ में अहम साझेदार बन रहे हैं। पिछले एक दशक नॉर्डिक देशों से भारत में निवेश में लगभग 200% की बढ़ोतरी हुई है। तेजी से बढ़ते ट्रेड एंड इन्वेस्टमेंट ने भारत की ग्रोथ स्टोरी में तो योगदान दिया ही है, साथ ही नॉर्डिक देशों की अर्थव्यवस्थाओं में भी बहुत सकारात्मक भूमिका निभाई है और हजारों नए जॉब्स क्रिएट किए हैं।
0: U.S. Secretary of State Marco Rubio will undertake a four-day visit to India beginning May 23rd. This will be his first visit to India. U.S. State Department has announced the visit that will take Rubio to Kolkata, Agra, Jaipur and New Delhi. State Department spokesman Tommy Pigott said Secretary Rubio will discuss energy, security, trade and defense cooperation during meetings with senior Indian officials. U.S. Embassy in New Delhi said that India will host a meeting of the Quad group, which includes Australia, Japan and United States, and Secretary Rubio will attend the meeting. India is set to host a meeting of Quad foreign ministers next week that is expected to deliberate on pressing global challenges, including the fallout of the West Asia crisis. New Delhi meeting is planned for May 26th and it is scheduled to be attended by Rubio, Australian Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 7878 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 7878 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
4: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக

0: இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன் மேல் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் காலை 6:15:15. இது ஆகாஷ்வாணி, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்க இருக்கு பக்தி மாலை. பக்தி மாலை தரும் முதற் பாடலாக கேட்க இருக்கீங்க டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.

நேரம் காலை 6:20:35. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை.

நேரம் காலை 6:26:50. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை. பக்தி மாலை தரும் அடுத்த பாடல் மொய்தீன் மற்றும் சரளா குரலை தான் கேட்க இருக்கீங்க.

நேரம் காலை 6:30 30 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது பக்தி மாலை. பக்தி மாலை தரும் அடுத்த பாடலாக ஒலிக்கிறதுக்கு எஸ் ஜானகி குரல்ல

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் காலை 6:35. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் கேவிகே வளாகத்தில் நாளை 21 சமச்சீர் உர மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் என தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, இன்று புதன்கிழமை திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் குறுவைக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் நெல்லில் குறுவை பருவத்திற்கு ஏற்ற நவீன ரகங்கள், அதன் சிறப்பியல்புகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, விதை நேர்த்தி, ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, விதை உற்பத்தி மற்றும் அறுவடை

0: தொழில்நுட்பங்கள் போன்ற தலைப்புகளின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளன. எனவே முன்பதிவு செய்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடையலாம். இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். அன்பர்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் இன்று புதன்கிழமை நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து கொண்ட விவசாயிகள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மதுரை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நடப்பு 2026-2027 காரிஃப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 72 ரூபாய் உயர்த்தி 2441 ரூபாயாகவும், சன்ன நெல் ரகங்களுக்கு 2461 ரூபாயாகவும் வழங்கப்பட உள்ளன. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் நாளை 21 தேதி வியாழக்கிழமை கறவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆர்வமுடையோர் பயிற்சிகள் பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது இப்போது கூறப்போகும் தொலைபேசி மூலமாக அறிந்து பயிற்சியில் சேர்ந்து பயனடையலாம். மைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0452-2483-903. தொடர்பு கொள்ள வேண்டிய நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை. தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலை 10 முதல் மாலை 5:30 வரை. இவ்வாறு மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. ஒரு செய்தியில் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக் குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நார்மலாக குளம் மட்டும் கட்டிட்டு மேய்ச்சலுக்கு மட்டும் போயிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 கிலோ வருதுன்னா கொஞ்சம் உலர் தீவனம் அந்த மாதிரி வச்சு நம்ம குட்டி வளர்த்தோம்னா கூட ஒரு 2-3 கிலோ வந்து ஏறிடும். நாங்கள் பிடிச்சிட்டு வரையில உயிர் எடைக்கு வந்து குட்டி ஒரு 10 கிலோ இருக்குன்னா நாங்கள் ஒரு 6 வளர்க்கோம்னா உயிர் எடைக்கு ஒரு 30 கிலோ வந்துடும். 30 கிலோ 35 கிலோ வந்துச்சுன்னா அப்படியே ரேட்டு விற்றுருவோம். இடையில நோய் வாய்ப்புனா லோக்கல் டாக்டரை கூப்பிட்டு காமிச்சிருவோம். அவங்க ஒன்று கியூர் பண்ணிடலாம் அப்படின்னா மெடிசன் வாங்கி போடுவோம். அப்படி கியூர் பண்ண முடியலை அப்படின்ட்டாங்கன்னா ரொம்ப நோய் இதாக இருக்குன்னா அப்படியே புதைச்சிருவோம். வீக்லி ஒன்ஸ் ஆட்டை நல்லா குளிப்பாட்டிடுவோம். சோப் போட்டு நல்லா மோட்ரு தொட்டி கட்டி வச்சுருவோம் குளிக்கிறதுக்கு. அந்த இதில் சோப் போட்டு கழுவி இது பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில் கேட்டோம்னா அந்த பொடிகள் கொடுப்பாங்க, அதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு குளிப்பாட்டியில் முக்கி முக்கி விட்டுருவோம். டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். நாங்கள் ஆடு நைட் அடைச்சிட்டு காலையில் திறந்து விட்டோன்னே கூட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். காலையிலையும் ஈவினிங்கும் செட்டுக்குள்ளே வெயில் அடிக்க தான் செய்யும். உண்ணிகள் நிறையா வந்துச்சுன்னா அந்த செட்டுலேயும் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம். உண்ணி மருந்து ஊற்றி வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணி மருந்து டாங்கி இருக்கலாம், அந்த டாங்கியில் போட்டு செட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்ருவோம். வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால ஒன்று ரெண்டு இருக்கிறனால புடிங்க க்ளீன் பண்ணி அப்படியே பறித்து தீக்குள்ளே போட்டுருவோம். ஏன்னா பறித்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புடிங்க கீழே போட்டுருவாங்க, இல்லைன்னா நசுக்குவாங்க, கல்லை வச்சு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது திரும்பி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த உண்ணியில் வந்து நிறையா அந்த பிளட்டு ஃபுல்லாக முட்டையாக தான் இருக்குமா டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் பிடுங்கி ஒரு சட்டியில் இந்த ஆட்டுகளுக்கு போக அது போடுவாங்க, அதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு தேங்காய் மட்டை இதெல்லாம் தீ வைக்கல புடிங்க அதுக்குள்ளே போடுவோம். இல்லை நாங்கள் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்தளவுக்கு உண்ணிகள் வராது, கண்ட்ரோலாகவே இருந்துக்கிறோம். நாங்கள் வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கனால சோப் போட்டு நல்லா குட்டியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வராது. முடியவும் நல்லா ஒட்டை வெட்டிடுவோம். வாங்கிட்டு வந்தோடனே குட்டிகளுக்கு ஒட்டை முடியை வெட்டிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டுறதுனால அடுத்து போட்டு விட்ருவோம். அதுக்குமே ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா ஊசி இருக்குது, அதுக்கு ஊசி வாங்கி சார்ட்ட சொல்லுவோம். டாக்டர் வந்து ஊசி போட்டு விட்ருவாங்க உண்ணிகளுக்கு. இந்த ஒரு 2 ஒருக்கா 1 ஒருக்கா ஊசி போட்டு விட்ருவாங்க. இந்த டைம் ஒரு மருந்து கொடுத்துருக்கோம்னா அடுத்த டைம் வேறு கம்பெனி மருந்து கொடுப்போம், அதுக்கடுத்து ஒருக்கா மாத்திரை கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை.

0: குட்டி பிடிக்கலே கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து பிடிக்கணும். கூட ஒரு 500 ரூபாயோ ஒரு 600 ரூபாயோ கூட வருதுன்னா கொஞ்சம் நல்ல பெரிய குட்டி, நல்லா ஆட்டு கூட போகிறது, கொலை சாப்பிட்ற மாதிரி நல்லா குட்டி ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்து பிடிக்கணும். ஒவ்வொருத்தங்க குட்டி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி பொடி குட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற பருவத்திலேயே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அந்த பால் குடிக்கிறதுக்கு நெச்சிக்கிட்டு சரியாக இற சாப்பிடாது, மண்ணுகளை திங்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகும், சரியாக இற சாப்பிடாது, டைமிங் வந்து அதிகமாகும். 6 மாதத்தில் வளர்க்குறத 10 மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, ஃபீடு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட் ஆகும். குட்டி நாங்கள் பார்க்கையில கொஞ்சம் கால் நல்லா கனமாக இருக்கா, உடம்பு நல்லா ஹைட்டாக இருக்கா, கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கா, காதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய காதாக இருக்கா, முகம் நல்லா சைஸாக இருக்கா, நல்லா குட்டி கொஞ்சம் இப்போ ஒரு 10 குட்டி இருக்குன்னா அதில் அந்த ஒரு 4 குட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து அவங்க அந்த யார் வந்து கொண்டு வராங்களோ அவங்களோட ஆடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மதர் ஃபாதர்லாம் எப்படி வச்சுருக்காங்க, நல்லா உயரமாக வச்சுருக்காங்களா, நல்லா அதுக்கு தக்கன உடம்பாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் குட்டி செலக்ட் பண்ணி வாங்குவோம். அதுக்காண்டி எல்லாத்தையும் போய் வாங்கிட மாட்டோம். ஊருக்குள்ளே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் நல்ல ஆடை வச்சுருப்பாங்க. ஒரு 100 ஆடு வச்சுருக்காங்கன்னா அந்த 100 ஆடுமே நல்லா உயரம் தரம், ஹைட் வெயிட்டு, கால் நல்லா கனமாக, நல்லா உடம்பாக இருக்கிற மாதிரி ஆளுங்க அவங்ககிட்ட தான் போய் நாங்கள் குட்டி வாங்குவோம். அதுலேயும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த வீட்டுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டிகளை, அதெல்லாம் ஒரு 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காண்டி அப்படிலாம் வாங்க மாட்டோம். லாபகரமாக நம்ம வளர்த்து கடைசி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ண முடியும். சொல்கிற ரேட்டுக்கு அவங்க வாங்குவாங்க, பெனிஃபிட் இருக்கணும். இப்போ நம்மகிட்ட 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 12 ரூபா கிடச்சா தான் நம்மகிட்ட குட்டி வாங்குவாங்க. அதுக்காக நம்ம வளர்த்துருக்கணும் குட்டி. மார்க்கெட்லேயும் விற்போம், அடுத்து இந்த லோக்கலில் கடைகள் இருக்குது, கறி கடைக்காரங்க அவங்களும் வந்து வாங்குவாங்க. அடுத்து இந்த கோயில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டயத்துக்கு யாரும் வந்து கேட்டு வருவாங்க. நம்மள்ட்ட இப்போ ஊருக்குள்ளே ஒரு 4 பேர் 5 பேர் தான் இந்த மாதிரி ஆட்டுகள் வளர்ப்பாங்க. அப்படிங்கிற இந்த ஊருக்கு போனால் கடை இருக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த மாதிரி குட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது கேட்பாங்க, அப்போ ஆடு வளர்க்காங்க, கோழி வளர்க்காங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இவங்ககிட்ட குட்டிகள் இருக்குது, கிடாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பழக்கத்துலேயும் நிறைய பேர் வருவாங்க.
1: இதுவரை ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

நேரம் காலை 6:44. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை, இன்று காலை 6:55 இயற்கை இன்பமாக சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி

0: அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 900,000 பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக

சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோமீட்டர். நேரம் காலை 6:55 20 நொடி. தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இயற்கை இன்பமாக சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: பாரம்பரிய அறிவை கடத்துறது பத்தி ஏற்கனவே நம்ம அதோட முக்கியத்துவத்தை பத்தி கேட்டோம். பாரம்பரிய அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாததுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் கேடு தருகின்றன. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறேன். இயற்கை விஞ்ஞானி மாதவ் கட்கில் அவங்க ஒரு நூல்ல இது பத்தி குறிப்பிட்டிருந்தாரு. ஒரு வட மாநிலத்துல வலசை பறவைகள் அதிகமா வர்ற ஒரு இடம் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு வருஷம் பறவைகளுடைய வரத்து குறைஞ்சிருச்சு. பறவைகள் வரத்து குறைஞ்சதை கவனிச்ச ஒரு உலக அமைப்பு அந்த பறவைகள் வந்து புல்வெளிக்கு வரும். அந்த புல்வெளியில

0: மனிதர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து மாடுகள் வைக்கிறதுனால அந்த பறவைகள் இடைஞ்சல் ஆகுது, அதனால அந்த பறவைகள் அங்க வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மக்களை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு அரசுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. அரசும் அந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா அறிவிச்சு அங்க மாடு மேய்க்கிறதுக்கான அனுமதியை தடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் பாக்குறப்போ அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த வலசை பறவைகள் சுத்தமா வர்றதே குறைஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எதனால இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சதுக்கு அப்புறமும் இங்க வலசை பறவைகள் குறையுது அப்படிங்கிறப்போ இது சம்பந்தமா அந்த கிராமத்துல ஏற்கனவே இருந்த பெரியவங்க கிட்ட அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு போனாங்க. அங்க இருந்த பெரியவங்க சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மேய்ச்சல் பண்றதுனால எருமைகள் இந்த புல்வெளிகளை மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் குறைவா மாத்தும். மாடுகளுக்கு தேவையான புற்களை கிராம மக்கள் வெட்டி எடுக்கிறப்போ ஒரு கையில பிடிச்சி இறுக்கமா இழுத்துட்டு அப்புறம் அந்த புல்ல அறுப்பாங்க. அப்படி இழுக்கிறப்போ அந்த புல்கள் இருக்கக்கூடிய வேர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மண் வந்து இன்னும் கொஞ்சம் இலகுவா மாறும். இப்படி மண் இலகுவாகிறப்போ அந்த புல்லுகளுக்கு இடையில வளரக்கூடிய சில வகை கிழங்குகளை திங்கிறதுக்காக இந்த பறவைகள்லாம் வரும். அந்த கிழங்குகளை எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அழகால மண்ணை கொத்தி எடுக்கணுங்கிறப்போ மண்ணு ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னா அந்த பறவைகளால அந்த கிழங்கை எடுத்து சாப்பிட முடியாது. அப்ப இலகுவா இருந்துச்சுன்னா ஈஸியா அந்த மண்ணை நோட்டி அந்த பறவைகள் அந்த கிழங்குகளை சாப்பிட முடியும். இதுக்கு இந்த எருமைகள் வந்து அந்த மண்களை மிதிக்கிறதுனாலையும் புற்களை கடினமா பிடிச்சு இழுத்து இவங்க அறுக்கிறப்போ அந்த வேர்பகுதிகள் இலகு மாறுறதுனாலையும் இந்த பறவைகளுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. அதுக்கு மாடுகள் மேய்ச்சல் தான் பெரிய அளவுல உதவி இருக்கு. அது போக நிறைய பறவைங்க இந்த மாடுகள் மேயிறப்போ அது பக்கத்துல நின்னுக்கும். மாடுகள் புல்களுக்குள்ள நடக்கிறப்போ அந்த புல்வெளிகளுக்குள்ள இருந்து பறக்கிற பூச்சிகளை பிடிச்சு தின்றதுக்காக இந்த வலசை பறவைகள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கும். இப்ப இதனால பறவைகள் அங்க வர்றது காரணம் அப்படிங்கிறது இவங்க வந்து அந்த மேய்ச்சல் பண்றது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இது அந்த பெரியவங்க தகவலா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மக்களை அங்க மேய்ச்சலுக்கே அனுமதிச்சிருக்காங்க. நமக்கு சூழலியல் புரிதலே இல்லாம பாதுகாக்கம் அப்படிங்கிற பெயர்ல சில தவறுகளை செய்யறது கூட வழி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதனால பாரம்பரிய சூழலியல் அறிவை நம்ம தலைமுறைக்கு சொல்லித்தர்றதோட நம்ம முன்னோர்கள் சூழலியல் அறிவையும் முடிந்தவரை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது நம்மளுடைய கடமைனே சொல்லலாம். பாரம்பரிய அறிவோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய சூழலியலை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது உலக அமைப்பால கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். பாரம்பரிய சூழலியல் அறிவை கடத்துவோம், இயற்கையை முழுமையாக காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் காலை 7 மணி.

அறிவோம் ஆயிரம். அன்றாட வாழ்க்கையில் நாம் பல நிகழ்ச்சிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், எதிர்கொண்டிருக்கிறோம். அந்த வழிவகையில் பார்க்கும் பொழுது நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சிறப்பு என்ன, இன்றைய நிகழ்ச்சி என்ன, நாம் எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது சரியான பாதையை காட்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அது வந்துட்டு ரெண்டு வகைப்படும். கற்றல் அறிவு, புஸ்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பாதி, பாதி நம்ம கேட்ட அனுபவத்தில் வர்றது பாதி. அந்த வழிவகையில் நாம் அறிவோம் ஆயிரம்,

இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த வாழை விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க இல்லையா, வாழையடி வாழையாக வம்சம் தழைக்கணும், வாழை போல் நல்ல ஒரு அடுத்து ஒரு கன்றை கொடுத்துட்டு தான் அது இறைவன்கிட்ட போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த வாழை விளைச்சல் இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் வாழை விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் நெல் கரும்புக்கு அடுத்தபடியாக பல்வேறு இடங்களில் வாழை பயிரிடப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னா தற்பொழுது மாவட்டத்தில் வாழை விளைச்சல் அமோகமாக உள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்து உள்ளனர்.

மதுரை மாவட்டத்தில் நெல் கரும்புக்கு அடுத்தபடியாக பல்வேறு இடங்களில் வாழை பயிரிடப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னா தற்பொழுது மாவட்டத்தில் வாழை விளைச்சல் அமோகமாக உள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்து உள்ளனர். இது குறித்து விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியாக சொன்னது என்னன்னு கேட்டோம்னா, அனைத்து விவசாய பகுதிகள் மற்றும் அருகில் உள்ள பிற மாவட்ட பகுதிகளிலும் வாழை விளைச்சல் அதிகமாக இருப்பதால் வரத்து அதிகமாக இருக்கிறது. இதன்படி திருப்புவனம், அழகர் கோவில், மாங்குளம், கள்ளந்திரி, பாலமேடு, அலங்காநல்லூர், சோழவந்தான், திருமங்கலம், கூத்தியார்குண்டு, மேலூர் மற்றும் வரிச்சியூர் பகுதிகளிலிருந்து வாழை இலைகள் அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. 200 இலைகள் கொண்ட சின்ன கட்டு ₹300, நடுத்தரம் ₹600, பெரியது ₹800 முதல் 1000 வரை விற்பனையாகி வருகிறது. 200 இலைகள் கொண்ட பெரிய கட்டு ₹400, நடுத்தரமான இலை கட்டு ₹750, பெரியது ₹1200 வரை விலை போகிறது என்று குறிப்பிட்டுள்ளனர். முகூர்த்த நாள் என்றால் இலைகளுக்கு தேவை அதிகரிப்பதால் இந்த விலை மேலும் உயரும். தற்பொழுது வைகாசி மாதம் முகூர்த்த தினங்களில் இலைக்கட்டு ₹4000 வரை விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முகூர்த்த நாள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஓட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாழை இலையின் தேவை அதிகம் இருப்பதால் அவற்றின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இருக்காது. மதுரையிலிருந்து நாள்தோறும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு அதிக அளவில் இலைக்கட்டுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்பொழுது மதுரையில் வாழை விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.

எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று அந்த வாழை மரத்து இலைகளை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இறைவன் இயற்கையாக நமக்கு கொடுத்த பரிசுதானே. இதுபோல நாம் நிறைய மரங்களை வளர்ப்போம், வளம் பெறுவோம். இதுவரை நாம் அறிவோம் ஆயிரம் இந்த பகுதியில் வாழை மரம் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:05. இது மதுர தென்றல் கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம்.

மதுர தென்றலில் காலை தென்றலாக பலம் வந்தது பி சுசிலா அவர்களின் குரலில். உயர்ந்த உள்ளம் என்ற படத்திலிருந்து. அதிகாலை பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய பொழுது. இந்த பொழுதை நாம் பயன்படுத்தி கொண்டு யோகா செய்யலாம், அதுபோல தியானம் செய்யலாம். இப்படி பல நல்ல விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தெளிர்ச்சியும் ஏற்படுகிறது. நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பாடல் இதோ.

0: இதுவரை திரைகானம் நிகழ்ச்சி கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகமடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை

0: தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய

0: அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை இராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என இராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 ஐஎஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ஐஎஸ் தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
4: கடந்த நாட்கள்ல நம்ம தோல்னா என்ன, தோல்ல என்ன கோடை காலத்தினால பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். நம்ம 365 நாளும் நம்மள தோலை பாதுகாத்தாலும் இந்த கோடை காலத்தினால நம்ம தோல்ல சில பிரச்சனைகள் வரலாம். அதுல இருந்து நம்ம தோலோட நிறங்களும் தோலோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். இந்த கோடை காலத்திலேயே நம்ம முகத்தை எந்த அளவுக்கு பளபளன்னு வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கறது ஒரு பழமொழி. சோ நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மனசை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கோமோ அதை பொறுத்துதான் நம்ம முகம் வந்து மினுமினுக்கிறதுக்கும் முக்கிய காரணம். நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு

எக்ஸசைஸ் பண்றோம், யோகா பண்றோம், அதை பொறுத்தும் நம்ம உடம்புல ஏற்கனவே தொந்தரவுகள் இருக்கு, ஒரு சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு அப்படின்னாலும் அதனால வரக்கூடிய தோல் பிரச்சனைகளாலும் நம்ம வந்து தோல் ஆரோக்கியம் கெட்டு போகலாம். உணவுகள் மூலியமா நம்ம தோலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோடை காலத்துல இருக்கிறதுனால நம்ம உடம்பு

0: 10% வந்து நீர்னால ஆனது. இந்த நீர் நம்ம கோடை காலத்துல வேர்வையா வெளிப்படுறதுனால அதை சரிநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். அதுல முக்கியமா 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணியை வந்து நீங்க வெறுமனே குடிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா அதை ஜீரக தண்ணியாவும் எடுத்துக்கலாம். இல்ல முன்னாடி நாள் நைட்டே வந்து தண்ணியில சியா சீட்ஸ் சொல்லுவோம், கடைகள்ல கிடைக்கும், நீங்க அதையும் எலுமிச்ச துண்டுகள்ல புதினா இலைகள் இதெல்லாம் போட்டு நைட்டே நீங்க அந்த தண்ணிய ஒரு பாட்டில வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த தண்ணிய வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம். இது நம்ம நீர் சத்தை மட்டும் வந்து நம்ம பாதுகாக்காம அதுல ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் வெயில்னால வரக்கூடிய நம்ம தோல்களை டேமேஜ் பண்றதுல இருந்து பாதுகாக்கும். நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளை ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகளா பாத்துக்கோங்க. இது எதுல அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா பழங்கள்லயும் காய்கறிகளையும் இருக்கு. ஜூஸா எடுக்காம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோடை காலங்கள்ல கிடைக்கக்கூடிய பழங்கள்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி, ஆரஞ்சு இதுலாம் வந்து நீர் சத்துக்களும் அதிகமா இருக்கும், அதே நேரங்களில் ஆன்டி ஆக்சிடன்ஸும் அதிகமா இருக்கும். இப்ப தெரு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா இளநீர் கடைகள் நிறைய இருக்கு. கரும்பு சாறுலயும் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமா இருக்கும். அது போக வந்து கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து விலை மலிவா உங்களுக்கு கிடைக்கிற உடலை குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய உணவுகள். அதே மாதிரி இப்ப ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் குடிக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு பழங்களை மிக்சியில அரைச்சு குடிங்க. அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை இல்லாம பாத்துக்கோங்க. ஜூசஸா நீங்க எடுக்கிறது வந்து பாக்கெட்ல விற்கிறாங்களே அந்த மாதிரியான ஜூஸ் எடுக்காதீங்க. அதுல நிறைய சுகர் ஐட்டம் தான் இருக்கு. சுகர் அதிகமா எடுக்கும் போது அந்த ஜூஸ்களோட அந்த பழங்களோட சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உணவுகள்ல உப்பும் சர்க்கரையும் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த உப்பும் சர்க்கரையும் அதிகமா எடுக்க போகும்போது நம்ம வேர்வை சுரப்பியோட வேர்வை சுரக்கிற தன்மையும் அதிகமா இருக்கும். அடுத்து வந்து மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா, கொஞ்சம் மெடிடேஷன் இதெல்லாம் சேர்த்து பண்ணுங்க. இந்த கோடை காலத்துல குறைந்தது 2 தடவையாவது நீங்க குளிக்கணும். காலையில 1 தடவை, சாயந்தரம் 1 தடவை குளிங்க. அது போக வந்து முகத்துக்கு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க, இல்ல சோப் யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து கிளைகாலிக் சாலிசிலிக் ஆசிட், மாண்டலிக் ஆசிட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களோட தோலை வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதும் மட்டுமல்லாம தோலை வந்து சீக்கிரமே புதுப்பிக்கும். இந்த வெயில்னால வரக்கூடிய டேமேஜ், நிறமாற்றம் ஏற்படுறதெல்லாம் இது அதுல இருந்து பாதுகாக்கும். சோ காலையில 1 தடவை, நைட்டு 1 தடவை கண்டிப்பா முகத்தை கழுவிட்டு தூங்குங்க. முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் நீங்க தடவுற மாய்ஸ்சரைசர், சோ மாய்ஸ்சரைசரும் வந்து காலையில 1 தடவை, நைட்டு 1 தடவை தடவணும். இது ரொம்ப தின்னா தடவுற மாதிரி பாத்துக்கோங்க. சில பேர் வந்து மாய்ஸ்சரைசர் தடவுனதுக்கு அப்புறம் நல்லா வேர்க்கும், அந்த அளவுக்கு உள்ள திக்கான மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாய்ஸ்சரைசர்ல செராமைட், ஹைலூரானிக் ஆசிட், நியாசினமைட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும். அடுத்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். இந்த சன்ஸ்கிரீன் நம்ம முன்னாடியே நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், இந்த வெயில்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்க ஸ்கின்ன டேமேஜ் ஆகாம இருக்கிறது, சுருக்கங்கள் வராம இருக்கிறதுக்கு, பின்னாடி வந்து ஒரு தோல் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு இந்த சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த புற ஊதா கதிர்கள் இருந்து நம்மளோட தோலை பாதுகாக்கிறதுக்காக இது கண்டிப்பா நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்தணும். வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா 30-50 SPF இருந்தா போதும். அதே இது வெளியில அதிகமா போறவங்களா இருந்தா 50க்கு மேல உள்ள SPF உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த கோடை காலத்துக்கு தகுந்தாப்புல உள்ள சன்ஸ்கிரீனா யூஸ் பண்ணுங்க.
1: இதுவரை கோடை கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். கடந்த பல நாட்களாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்தியலை 1269 kHz நேயர்களுக்காக கோடை கால சரும பராமரிப்பு முறைகளை வழங்கிய தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: நேரம் 7:31. நாம் இணைந்திருக்கிறோம் 1269 kHz அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியில்.
3: ஊருக்கு வெளியில அமைதியான ஒரு இடம், அங்க ஒரு ஆசிரமம், அங்க ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அவர் சொல்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போறதுக்காக 3 வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது, பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனித்ததாக தெரியும்.

0: தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்கு, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல் இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ, சரிதான், இது சமையலறை சாவி போல் இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க போட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிக்கிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவளோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி, பருப்பு, விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய், எண்ணெய், பால், தயிர், நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு, விறகு, நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி, என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்கணும். இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒரு படி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டால் போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவி எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார்.
1: நேயர்கள், இதுவரை இன்று ஒரு தகவல், அதாவது மோட்டிவேஷனல் டாக்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு தகவலை வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில். நேரம் காலை 7:35. மதுர தென்றல் தென்றல் காற்றாக வலம் வரும் நேரம் இது. முதலில் ஒலிக்கிறது வந்தே மாதரம் இசை.

0: நேரம் 7:40. நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இம்முறை கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி,

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று மதியம் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள். இதில் யோகா பயிற்றுனர் சீதா லட்சுமி அவர்கள் பங்கு கொள்ளும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே சோபனா. அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பாதாம் பிசின் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. அடுத்து என்ன படிக்கலாம்? தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் ஏஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் இன்று மதியம் 1:10 நமது மதுரை வானொலியில். இன்னும் சற்று நேரத்தில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று பகல் 12:10 இசை மேடை நிகழ்ச்சி. இதில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஸ்வர ராகம் சங்கராபரணம், ஆதித்யாளம் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெறும் இசை மேடை நிகழ்ச்சியில்.

பகல் 1:55 பாரதியார் பாடல் பாருக்குள்ளே நல்ல நாடு பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாட கேட்கலாம்.

இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 8:02:30. நாம் கேட்டு ரசிக்க இருப்பது மதுர தென்றல்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எஜமானன். பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ரா. நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் நேரம் 8:08.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: పెట్టాల్ புதுகார் வெல்ல வாய்ப்பு வாவ் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் டா இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்
1: நெல்சன் முட்டாளே
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும் ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்
0: ஓ
1: நீ புரிஞ்சிக்கிட்டல்ல ரிலாக்ஸ்
0: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே
2: ஆர்பிஐ சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்
0: கூலாக இருங்கள்
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும் கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இன்று மதியம் 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஸ்வரராகம் சங்கராபரணம், ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெறும். இன்னும் சற்று நேரத்தில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: while Yashasvi Jaiswal made 43 runs. And now for a look at today's newspapers is over to Shagun Chopra.
1: Thank you, Abhishek. In a joint article penned by PM Narendra Modi and Italy's PM Giorgia Meloni in The Pioneer, headlines Italy and India, a strategic partnership for the Indo-Mediterranean. The article says Made in Italy has always been synonymous with excellence worldwide, and today it finds a natural synergy with the high quality of goals of the Make in India initiative. US clears Apache how its support services for India, writes the Indian Express. Supreme Court upholds citizens' right to live free from fear of stray dog attacks, informs the Statesman. Top court, not for euthanasia of incurably ill rabid dogs, states the Hindu. The Economic Times in its editorial piece says, the real question, OpenAI's win Musk's. Ethical AI development arguments remain. The paper says Elon Musk's case against OpenAI turning into a for-profit organization fell apart on a technicality. But the central question on how OpenAI should be governed remains unanswered. Sam Altman's argument is that its mission drift from non-profit to for-profit was necessitated by the financial reality of the tech's large investment requirements. And finally, tennis legend Billie Jean King, at the age of 82, earns a college degree, Bachelor of Arts in History, 65 years after starting at Cal State Los Angeles, reports the Times of India. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome today. Two leaders to discuss ways to boost cooperation on India-Middle East-Europe economic corridor and review joint strategic action plan 2025-2029. West Bengal government to roll out Annapurna scheme providing 3,000 rupees per month to women aged 25 to 60 years from June 1st. Joint Parliamentary Committee on One Nation, One Election says simultaneous Lok Sabha and Assembly elections can save nearly 7 lakh crore rupees and increase India's GDP growth by 1.6%. DGCA orders further inspection of fuel control switch of an Air India Boeing 787-8 aircraft following technical snag earlier this year. And in IPL cricket, Rajasthan Royals beat Lucknow Super Giants by 7 wickets in Jaipur. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்போது 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா, எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
9: தென்னையை வந்து 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, வெள்ளையி, கருந்தலை புழு மற்றும் ஈரோப்பை சிலந்தி ஆகியவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதல்ல காண்டாமிருக வண்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டிற்கு காண்டாமிருகம் போல் ஒற்றை கொம்பு இருப்பதால் காண்டாமிருக வண்டு என அழைக்கப்படுகிறது. பெண் வண்டு தன் முட்டைகளை எங்கே வைக்குன்னு பார்த்தீங்கன்னா எருக்குழிகள், பட்டுப்போன மரங்கள், மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் ஆகிய இடங்களில் வந்து அதோட முட்டைகளை வந்து இடும். இந்த வண்டின் புழுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கும் பொருட்கள், மாட்டுச்சாணம், எருக்குழிகள், தென்னந்தோப்பில் விழுந்து அகற்றப்படாத தென்னை மரங்களின் மக்கிய பாகங்கள் போன்றவற்றில் இப்புழுக்கள் வந்து காணப்படும். இவ்வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளங்கன்றுகளையும் மரங்களையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள்,

0: ஆகியவற்றை குடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். சேதமடைந்த பகுதிகளில் வண்டுகள் வெளியேற்றிய மரச்சக்கைகள் காணப்படும். காண்டாமிருக வண்டுகளால் மரங்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதற்கும் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கும் காரணமாகின்றது. காண்டாமிருக வண்டின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழிகளில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழை காலங்களில் பூச்சிகளை கொல்லக்கூடிய மெட்டாரைசியம் என்ற பூஞ்சாணத்தை தெளிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை எக்டருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை வந்து தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் விழும் வண்டுகளை கண்காணித்து உடனடியாக அழித்துவிட வேண்டும். மரத்தின் குருத்து பகுதியில் வண்டுகள் சேதப்படுத்திய துளைகளில் கூர்மையான கம்பியை உட்செலுத்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழிக்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு 1 கிலோ, ஈஸ்ட் 5 கிராம் ஆகியவற்றை 5 லிட்டர் தண்ணீருடன் கலந்து மண் பானைகளில் ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை தூள் 50 கிராமை 100 கிராம் காய்ந்த மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடலாம். கோடை மற்றும் மழை காலங்களில் இரவு நேரத்தில் ஏக்கருக்கு 1 வீதம் விளக்கு பொறிகளை தோப்பின் வெளிப்பகுதிகளில் வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம்.
1: சார், காண்டாமிருக வண்டாச்சு, அடுத்த பூச்சி
0: சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டிற்கு ஊசி வண்டு என்ற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு அபாயகரமான பூச்சியாகும். ஏன்னா இந்த வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மரம் இறக்கும் தருணத்தில்தான் கண்டறிய முடியும். தாய் சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதலால் குருத்து பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தில் அல்லது தண்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் முட்டைகளை வைக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து பகுதிகளுக்குள்ளோ அல்லது தண்டினுள்ளோ குடைந்து சென்று உள்ளே உள்ள மரத்தின் திசுக்களை உண்டு வாழும். தண்டின் உள்ளே கூட்டுப்புழுவாக மாறி கூன் ஒன்றாக வெளிவரும். சிகப்பு கூன் வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, தாக்கப்பட்ட மரங்களின் குருத்து பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். கூன் வண்டின் புழுக்கள் தண்டு பகுதியில் நுழைந்திருந்தால் பென்சில் அளவு துவாரத்தில் செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். புழுக்கள் சாப்பிட்ட சக்கைகள் துவாரத்தின் வழியாக வெளிவருவதை பார்க்க முடியும். சாறு வடியும் பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசும். மரம் பாதிக்கப்பட்ட சில நாட்களில் குருத்து பகுதி காய்ந்து சாய்ந்துவிடும். மட்டைகள் எல்லாம் வந்து சரிஞ்சுவிடும். பாதிக்கப்பட்ட மரங்களின் தண்டு பகுதியில் காலை நேரத்தில் காது வைத்து கேட்டால் புழுக்கள் ஏற்படுத்தும் ஒளியை தெளிவாக கேட்க முடியும். பெரும்பாலும் 20 வயதிற்கு குறைவான தென்னை மரங்களை இப்பூச்சி தாக்கும். குறிப்பாக குட்டை மற்றும் வீரிய ஒட்டு தென்னை ரகங்களை இப்பூச்சி அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். சிகப்பு கூன் வண்டின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம் என்பதால் வருமுன் காக்கும் வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். காண்டாமிருக வண்டின் தாக்குதல் கூன் வண்டின் தாக்குதலுக்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மரத்தில் ஏற்படும் காயங்களில் கூன் வண்டு முட்டையிடுவதால் தென்னை மரங்களில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் தோப்பில் இருந்தால் உடனடியாக தோப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி எக்டருக்கு 1 வீதம் வைத்து சிகப்பு கூன் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும்.
1: காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு ஆச்சு, அடுத்ததா?
0: அடுத்ததா வந்து கருந்தலை புழுக்கள் பற்றி பார்ப்போம். இப்பூச்சியின் புழுக்களின் தலை கருப்பாக உள்ளதால் கருந்தலை புழு என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் இலைகளின் அடிபாகத்தில் உள்ள

0: பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் கருந்தலை புழுவின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுவின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட தென்னை மரத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் குருத்து பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் நூலாம்படையுடன் காணப்படும். கருந்தலை புழுவின் மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழிக்கப்பட்டு சேதம் குறைய வாய்ப்புள்ளது. இரவு 7 மணி முதல் 11 மணி வரையில் ஏக்கருக்கு 1 விளக்குப்பொறி வீதம் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்துப்பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படும். கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஏக்கருக்கு 21 பாக்கெட் பிரக்கானிட் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை விடலாம். ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்தும் இடலாம். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை மரத்தின் கீழ்ப்பகுதியிலும் உயரம் அதிகமாக உள்ள மரங்களில் மேலேயும் விடலாம். இந்த பிரக்கானிட் ஒட்டுண்ணிகள் வந்து ஆலியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களிலும் கிடைக்கும்.
1: டாக்டர், அடுத்தது இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ பத்தி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு அயல்நாட்டு பூச்சியாகும். 2016 ஆம் ஆண்டு முதல் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்று, தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் இப்பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்ற பெயர் வந்தது. இப்பூச்சியின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட இலைகளின் அடிபாகத்தில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிபாகத்தில் கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல் பரப்பில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகளின் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் விலை ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளுக்கு பார்ப்போம். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது தென்னந்தோப்பில் உள்ள ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிந்துவிடும். மஞ்சள் நிற பாலித்தீன்களால் ஆன ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டோ அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். 15 நாட்களுக்கு 1 முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்த பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்து இளங்குஞ்சிகளையும் தாய்ப்பூச்சிகளையும் அழிக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குலவிகள் உள்ள தென்னை ஓலைகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது இணைத்து கட்டுப்படுத்தலாம். கிரைசோபிட் அல்லது அப்பட்டோகிரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கி முட்டைகளை ஏக்கருக்கு 400 வீதம் தாக்கப்பட்ட இலைகளின் மீது இணைத்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வாழை அல்லது சீதா மரங்களை ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம்.
1: சரி டாக்டர், அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஈரியோஃபைட் சிலந்தி. இச்சிலந்தி வந்து மிகவும் சிறியதாக இருக்கும், கண்களுக்கு தெரியாது. இந்த சிலந்தியோட சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, குரும்பிகளின் தோடுகளுக்கு அடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றினை உறிஞ்சுவதால் குரும்பிகள் வந்து உதிரும். இதன் தாக்குதல் 2-3 மாத குரும்பிகளில் முக்கோண வடிவ மஞ்சள் அல்லது பழுப்பு நிற திட்டைகளை ஏற்படுத்தும். காய்களில் சிலந்திகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது குரும்பிகளின் அளவு சிறியதாகிவிடும். முற்றிய காய்களில் நீள்வாக்கில் வெடிப்புகளாக திட்டுகள் காணப்படும். ஈரியோஃபைட் சிலந்தியின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்

0: திரியோஃபைட்ஸிலிருந்து ஏன் தாக்குதலை பெருமளவில் குறைக்க தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை அவசியமாகும். ஒரு லிட்டர் தண்ணீரில் 1% அசாடிராக்டின் 5 மில்லி மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் 30 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ஜனவரி, மார்ச் மற்றும் மே மாதங்களில் தாக்கப்பட்ட 3 மாத குரும்பிகளின் மேல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலி மற்றும் அணில். எலிகள் வந்து மிக ஆழமான துவாரங்களை இட்டு வேர்களை தாக்கும். தென்னை நாற்றுகளின் நடுக்குருத்து இலைகளின் அடித்தண்டு பகுதியை கடித்து தின்றுவிடும். பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இறந்துவிடும். இளநீர் பத தேங்காய்களை துவாரமிட்டு இளநீரை குடிப்பதால் காய்கள் வாடி கொட்டிவிடும். தேங்காயின் காம்பு பகுதியின் அருகில் துளையிடும் போது நாற்பகுதியானது பூசானம், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு காய்கள் வாடி அல்லது அழுகி காம்பிலிருந்து விழுந்துவிடும். எலி மற்றும் அணிலின் மேலாண்மை முறைகள். தென்னந்தோப்பை புறவாக வைக்க வேண்டும். எலிகளின் சேதத்தை தடுக்க புரோமோடயலோன் தயார் நிலை கேக்குகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி பூச்சி மற்றும் இதர உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தென்னையை பாதுகாக்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்திலிருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தில் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலையுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு

பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதை போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக, பாட்டு கேட்கறதுக்காக, சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம். ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்கள் அதன் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனில் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் ஒரு சம்பாதனை நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு

0: சோகமாக இருந்தோம்.
1: அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
2: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
3: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாகவே இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொன்னே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது. அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம், அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்னென்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்

0: கேட்கிறீர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். முதலில் நின்னே பஜன, நாட்டை ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் இப்போது 9:31 50 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:02. நாம் கேட்டு ரசிக்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல்.

வணக்கம் நேயர்களே. இன்று காலை 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு மாணவர்கள் தேர்வில் வெற்றியடைந்திருப்பார்கள். அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள்லாம் வச்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு மதுரை வானொலியின் வாழ்த்துக்கள். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் அன்பே வா. பாடிய குரல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். மாணவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு கனவோடு காத்திருப்பார்கள். அடுத்து என்ன படிக்கலாம், எந்த மாதிரி பாடங்கள் எடுத்துக்கலாம், எது எடுத்தால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் அமையணும், பள்ளிக்கூடம் அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். வானொலி அதுக்கு உதவி செய்யும். இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். 1869 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் அன்புள்ள அப்பா. பாடிய குரல் கேஜே ஏசுதாஸ் அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: சத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1869 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பகல் 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஸ்வரராகம் சங்கராபரணம், ஆதி தாளம் தியாகராஜ கீர்த்தனை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் தம்பிக்கு எந்த ஊரு. நாம் இணைந்திருக்கிறோம் 1869 கிழக்கு அலைவரிசையில் நமது மதுரை வானொலியில்.

ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம் அம்மா, ஹலோ வணக்கம் அம்மா, லைன்ல இருக்கீங்கம்மா? ஹலோ வணக்கம், ஹலோ யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ,

0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: மதுரை. மதுரையிலேருந்து பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம்.
0: கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன், நீங்கள் பேசுறது வந்து லைனில் இருக்கீங்க ஆனால் சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க.
1: ஹலோ,
0: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அன்னையின்
0: ஆணை படத்தில் டி எம் சவுந்தரராஜன். மதுரை பாலகிருஷ்ணன் ஐயா பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: இந்த நீங்கள் கேட்ட பாடல் இப்போ ஒளிபரப்பாக இருக்குது ஐயா.
1: தெரியும்.

0: இதுவரை நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டு ரசித்தோம். இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 பயணமாக வரும் 23 இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 11:02.
0: நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியில். இது மதுர தென்றல் வலம் வரும் நேரம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: காற்றின் மொழியாய் வலம் வந்தது நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மொழி படத்திலிருந்து பாடல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மதுரை தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள். இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பாதாம் பிசின் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவான்செலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று மதியம் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

இளையராஜா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் ஒலித்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் எஜமானன். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர கானம் நிகழ்ச்சியில்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் கண்ணுபட போகுதையா. பாடிய குரல்கள் ஹரிஹரன் குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மதுர தென்றல் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சின்னத்தாயி. பாடிய குரல்கள் கேஜே ஏசுதாஸ், ஸ்வர்ணலதா குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்.

கேட்ட பாடல் ஒலித்த குரல் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற படம் எங்க முதலாளி. இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் மதுர தென்றல். நாம் இணைந்திருக்கிறோம் நம்முதர் மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். நேரம் 12 மணி. இது நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கக்கூடிய நேரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை, சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்கள் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஸ்வரராக சங்கராபரணம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை. 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை வானிலை அறிக்கை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம், பெண்களுக்கான யோகா பயிற்சிகள். இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே சோபனா. இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பாதாம் பிசின் பற்றிய தகவல் கேட்கலாம். நிறைவாக உங்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். மதியம் 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள், பாருக்குள்ளே நல்ல நாடு, பாடியிருப்பவர் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள். மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மதியம் 2:15 மதுர தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2 கேட்கலாம். மதியம் 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். 3:00 நமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். எமது மாலை ஒலிபரப்பில் 5:27 குரல் அமுதம், அதனைத் தொடர்ந்து 5:30 NCERT விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். இன்றிரவு 7:00 மதுர தென்றல், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் சபரீஸ் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் உணவே மருந்து குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உணவு மற்றும் சக்தி இயல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ஹேமலதா அவர்கள் பங்கு கொள்ளும் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல் திரையிசை கேட்கலாம். 8:30 இது நம்ம ஏரியா, மழை வேண்டி பாடிய மண் உரை வழங்குகிறார் எம் பவிஷ்ணா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கவிதை தொகுப்பு வழங்குகிறார் சி சுமதி காளிதாசன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாட கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின் இசைக்கிறார், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம் வாசிக்கிறார். 10:45 நட்சத்திர நாதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்,

10 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை நாம் கேட்டது இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சியும் அவை ஒலிபரப்பாகும் நேரமும் குறித்த அறிவிப்பு. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Bihar and Odisha for next 2 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 12:10. நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஸ்வரராக சுதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம் பெண்களுக்கான யோகா பயிற்சிகள். இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்கள் பங்கு கொள்ளும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், பாதாம் பிசின் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்று மதியம் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்சர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்க. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. மெல்லிசையில் டி.எல். தியாகராஜன் குரலில், பாரதிதாசன் வரிகளில், பி.விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது பாடல்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் ஒரு மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மருமகளே.
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா. பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: முட்டாள், புதுக்கார் வெள்ள வாய்ப்பு.
6: புரிஞ்சுக்கிட்டல்ல.
7: wow.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சிந்து பைரவி, பாடிய குரல் கே ஜே யேசுதாஸ் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நம் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் யோகா பற்றிய பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் யோகா பயிற்றுனர் ஆர் சீதலக்ஷ்மி அவர்கள். வணக்கம், உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்களேன்.
1: என்னோட பேர் வந்து சீதாலக்ஷ்மி. நான் வந்து யோகா தெரபிஸ்ட் அண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி இன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு யோகா சென்டர் இருக்கு, பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்புறம் 7-80 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே எடுக்கிறேன், எல்லா டிசீஸும் எடுக்கிறேன், பெண்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுக்கிறேன் நான்.
0: அதாவது இந்த யோகாவில் வந்து உங்களோட பயணம் பற்றி சொல்லியிருக்கீங்க இல்லையா. இந்த யோகா வந்து முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயமா தெரிஞ்சதான்னு தெரியல, ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து யோகான்றது வந்து ஒரு பிரபலமாயிருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது இல்லையா.
1: இப்போ நம்ம எல்லாருமே சொல்றது என்னன்னா, எல்லாரும் யூனியன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட்னு தான் சொல்றோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல யோகான்னு சொல்றது வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் ஆஃப் மீ அண்ட் அதர்ஸ் தான் கிரேட் மாஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து ஏதாவது அடிபட்டது, காய அடிபட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. அதே மற்றவங்க ஏதாவது நம்ம ஹர்ட் பண்ணாலோ, இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் இல்லை மென்டலாகவும் இருக்கலாம், அந்த அவேர்னஸ் நமக்கு கொடுக்கறது தான் யோகா. அது இப்போ எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது, அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் எல்லாருமே யோகா பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து நிகழ்காலத்தில் வாழ்வதை தான் சொல்லுவோம், லிவிங் இன் த ப்ரெசன்ட். அதனால பாஸ்ட் மெமரிஸ் இருக்காது, ஃப்யூச்சர் ஐடியாஸ் இருக்காது. அந்த அவேர்னஸ் வந்து நமக்கு யோகா வந்து கொடுக்குது, அந்த மெச்சூரிட்டியை நமக்கு கொடுக்குது.
0: அதாவது இன்னைக்கு நம்ம வந்து யோகா பத்தின டாபிக்ல பெண்களுக்கான யோகா பத்தி தான் நம்ம பேச போறோம் இல்லையா. சோ இது வந்து பெண்களோட வாழ்க்கை கட்டங்கள்ல எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா ஒரு விஷயமா இருக்கு.
1: அதாவது குழந்தை காலம்னு சொல்லுவாங்க, அது ஒரு நிலை. அப்புறம் பருவநிலைன்னு சொல்றோம், பியூபர்டி. அப்புறம் மாதவிடாய், அதான் மென்சுரேஷன் சொல்லுவோம். கர்ப்பநிலை, பிரெக்னன்சி சொல்லுவோம். ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், இதெல்லாம் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்து இந்த விமனோட ஸ்டேஜஸ் சொல்லுவோம். இதில் வந்து குழந்தை காலமாக இருக்கிறத நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம் நமக்கு. ஆனால் வந்து நமக்கு பிராணாயமா பண்ணக்கூடாது. ஏன்னு கேளுங்க, 14 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட லங்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால காமனாக இருக்கிற பிராணாயமா மட்டும்தான் பண்ணலாம், மீதி எதுவும் பண்ணக்கூடாது. 7 வயசுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதவிடாய் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்வெர்ட்டட் ஆசனாஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்வெர்ட்டட் ஆசனா தலைகீழ நிற்கிறது, இந்த சர்வாங்காசனா, சிரசாசனா, அதெல்லாம் பண்ணுறது வந்து சரியில்லை. ஏன்னு கேளுங்க, பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு கீழே இப்படி தான் வரணும். அது என்ன ஆகிடும்னா, இன்வெர்ட்டட் ஆசனா பண்ணோன்னா நம்மளோட அந்த ஃப்ளோ வந்து இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லதில்லை உடம்புக்கு, அதனால தான் அதை பண்ண வேண்டாம் நம்ம சொல்கிறோம். மற்றபடி அவங்களுக்கு உடம்பு சௌரியமாக இருந்தால் அவங்க எந்த ஆசனம் வேணால் பண்ணலாம். அப்புறம் நம்ம நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோக நித்ரா அந்த மாதிரி முத்ராவும் வச்சுக்கலாம், அது இன்னும் சட்டிலாக உள்ளே போகும். முத்ரானா உங்களுக்கு என்னென்னா, அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மாதிரி, எந்த இடத்துல உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுமோ அது பண்ணும். ஏன்னா நம்ம பாடி வந்து 5 எலிமெண்ட்ஸ்னால தான் உண்டாயிருக்கு. அது நம்ம கையிலையும் இருக்குது. அந்த கையில் வச்சு நம்ம ரெண்டு கையை வந்து ஜாயின் பண்ணால் அதை பேலன்சிங்னு சொல்கிறோம். ஒரு கையை கீழே கொண்டு போனோன்னா அதை டிக்ரீஸ் பண்ணுறோம். அந்த எலிமெண்ட்டை பர்டிகுலராக, அந்த எலிமெண்ட்டை ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எது ஜாஸ்தி இருக்கோ அதை பேலன்ஸும் பண்ணிக்கலாம், நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த முத்ரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யோகா முத்ரா வச்சுக்கலாம் நம்ம. பிராணாயமால பார்த்தீங்கன்னா, பஸ்திரிக்கா பிராணாயமா கப்பால பாத்தி அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி, அதனால அதை பண்ணக்கூடாது.
0: அதாவது பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியாக அவங்க சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மன அழுத்தம். மன ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து இந்த யோகா மூலயமா எப்படி சரி பண்ண முடியும்?
1: பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க, அவங்களோட வேலை பார்க்குற இடத்துல, ஒர்க் பிளேஸில், சொசைட்டியில், அப்புறம் வீட்டில், இந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வேறு இம்பேலன்ஸ் ஆகிறது, இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 80% ஆஃப் த விமன் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய அந்த மைண்ட் வைஸ் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருக்காங்க நிறைய பேர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் துன்பம் தான் சொல்லுவேன். ஏன்னா வலி வந்து தடுக்கவே முடியாது யாராலையும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், அந்த வலியை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த வலியை வந்து துன்பமாக மாற்றுறது தான் சொல்கிறோம், சஃபரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை மைண்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போனால் தான் அது துன்பமாக மாறுது, இல்லைனா அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறம் அது வந்து என்ன ஆயிடுறதுன்னா, இந்த துன்பம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸ்ட்ரெஸ்ஸுனா கேப் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு கேப்புங்க, உண்மைக்கும் நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இது நோயாக மாறுது, மன அழுத்த நோயாக மாறுது. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், ஒரு மெச்சூரிட்டி தேவை. அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு யோகா பண்ணுறதுல கிடைக்கும். இப்போது சின்ன குழந்தைகள்லாம் சின்ன

0: சின்ன வயசில் வந்து இன்ஜெக்ஷன் போட சொன்னால் போட மாட்டாங்க, ஓடிடுவாங்க. இப்போ நம்மெல்லாம் பெரியவங்கெல்லாம் நம்ம தெரியும், நமக்கு உடம்பு வந்து சரியாகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஏஜ் ஆக நமக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கிறது இல்லையா, அதே மாதிரி யோகா பண்ண பண்ண நமக்கு அந்த மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும்.
1: இப்போது மன அழுத்தம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மெடிசனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம மனதளவில் அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் தான் வந்து அது நம்ம வந்து உடம்போட ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மன அழுத்தத்தை வந்து சரி செய்யறதும் வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான். இதில் வந்து இன்னும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நம்ம பாடியை வந்து மைண்டால் கண்ட்ரோல் பண்ணலாம், மைண்டை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெத்து தான். அது மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ராவலர்னு சொல்லுவோம். இங்கே உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் நம்ம தாட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கோம், ரிஷிகேஷுக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக அதை ட்ராவல் பண்ணோம் இந்த தாட்ஸ், நம்ம மைண்டில் இருக்கிற தாட்ஸு. அதே மாதிரி தான் பிரெத்துக்கும் மூமெண்ட் இருக்குது, தாட்ஸுக்கும் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னெல்லாம்னா நம்ம பிராணாயமம் பண்ணலாம். பிராணாயமம் பண்ணுறத நமக்கு பிரெத்தை வாட்ச் பண்ணலாம், வாட்ச் பண்ணுறத நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே டு கண்ட்ரோல் த மைண்டு. இப்போ பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது நம்மளோட புலன்கள், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து புலன்கள் வழியாக தான் வந்து ஆகாரமாக உள்ள போகுது மைண்டுக்குள்ளே. பார்க்கறது கேட்கறது இதெல்லாம் தான் தாட்ஸாக கிரியேட் ஆகுது. சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் மீடியா ஃபார் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிராணாயமாக பண்ணலாம். இன்னொன்று பிராணாயமால் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரெத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எதுக்குன்னா நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும். இப்போ எலிஃபெண்ட்டு டார்டாய்ஸ் அதெல்லாம் வந்து ரெண்டே ரெண்டு பிரெத்து தான் எடுக்கும், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு. நம்ம வந்து ஒரு 12-14 எடுப்போம். டாக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 எடுக்கும். அதனால தான் அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கெல்லாம் வந்து மீடியமாக இருக்கும், 8 இயர்ஸ் இருக்கும். நம்ம பிராணாயமா பண்ணுறதுனால 8 பிரெத் அந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிசீஸ் வந்து இருக்காது. டிசீஸ் இல்லைனாலும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்மளோட லைஃபை.
1: கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க, ரெஸ்ட்ல இருக்கட்டும் ரெஸ்ட்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா வந்து யோகா பண்றது வந்து நல்லது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து யோகா செய்யறது ரொம்ப நல்லதா, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் டெலிவரிக்கு வந்து இது வழிவகுக்கும்?
0: இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உடல் ரீதியாகவும் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆசனா பண்ணலாம். எதுக்குன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாடின்னு சொல்கிறோம், ஒரு டிசிப்ளினிங் கொடுக்கறதுக்காக, நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக போஸ்டர்ஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டையுமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். இப்போ உணர்ச்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்லாம் கொடுக்கலாம். அந்தர்மௌனா, யோகா நித்ரா, அந்த மாதிரி அவேர்னஸ் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். யோக நித்ரானா விழிப்புணர்வோட ஒரு தூக்கம், அப்புறம் அந்தர்மௌனானா இன்னர் சைலன்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து அந்த புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான். நான் ஏற்கனவே சொன்னேன், மனதுக்கு வந்து ஆகாரமாக போகிறது வந்து புலன்கள் தான். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜப்பா மெடிடேஷன் இருக்குது, மந்த்ரா மெடிடேஷன் இருக்குது, அப்புறம் ஓம் சாண்டிங் இருக்குது, இதெல்லாம் கூட பண்ணலாம். நம்ம முதல்ல வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் மேட்ரு தான் எவ்ரி திங்னு சொல்கிறோம். இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வைப்ரேஷன் தான் எவ்ரி திங்னு சொல்கிறாங்க. வைப்ரேஷன்லேருந்து தான் சவுண்டு. ஸோ நம்ம பாடி வந்து 5 எலிமெண்ட்ஸில் தான் உண்டாயிருக்கு. ஸோ வந்து நம்ம பாடியிலையும் 70% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம சொல்கிற அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம பாடி வந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த ஓம் சாண்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது எபிஜெனடிக்ஸ்ன்னு சொல்லி, அதாவது டிஎன்ஏ சேஞ்சஸ். இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து இருக்கிற அந்த சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜெனட்டிக்காக வர்றதெல்லாம், டயபெட்டிக் அதெல்லாம், அதெல்லாம் வந்து நமக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இல்லாமையும் பண்ணலாம், அதை தவிர்க்கவும் நம்ம செய்யலாம். நம்ம பாடியிலையும் வந்து பிரெயினில் வந்து எண்டார்ஃபின் இருக்குது, நம்ம பெயினை தாங்கிறதுக்குள்ள அந்த எண்டார்ஃபின் கொடுக்கறது. இப்போ நம்ம இந்த ஓம் சாண்டிங் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த எண்டார்ஃபின் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும், நமக்கு நிறைய நேரம் அதை வந்து பெயின்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு அதை காப்பாற்றும். நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க, நரம்பு சம்பந்தமான வியாதி அதெல்லாம் கூட ரொம்ப குணப்படுத்தலாம் நம்ம. இது எல்லாமே மெடிடேஷன்லேயே பாசிபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராட்டக்கான ஒன்று இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக். அது இந்த கேண்டிலை பார்த்துட்டே இருக்கணும், கேண்டில் கேசிங்கை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு விளக்கேற்றுங்க, சாயந்தரம் ஒரு விளக்கேற்றுங்க, இருட்டில் அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். பார்க்கறத என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஐப்ரோ சென்டரில் அந்த அதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அதை பார்த்து அந்த 5-10 மினிட்ஸ் அதை பார்த்தோன்னா அதை நம்ம வந்து கண்ணு அந்த ஐப்ரோ சென்டரில் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுறோம் கண்ணை மூடிட்டு. அப்போ அதை பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். இதை விட முக்கியமானது என்னென்னா இன்சோம்னியான்னு சொல்லுவோம் இல்லையா, தூக்கம் இல்லாமல், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து போக வச்சிடலாம். அதை நல்ல ஒரு குட் ஸ்லீப் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறத.

0: அப்புறம் முத்ராஸ் வச்சுக்கிறோம், அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்னு சொல்கிறோம், இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் மாதிரி. பந்தாஸ்ன்னு சொல்கிறோம், பந்தாஸ்ன்றது வந்து எனர்ஜி பிளாக்ஸுங்க, ஆற்றல் தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நீக்கும். அது கிரியாஸ்ன்னு சொல்கிறோம், முதல்ல தெரப்பி பண்ணுறச்ச நம்ம கிளீன் பண்ணிக்கணும், நம்ம நச்சுத்தன்மை நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும், அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இந்த கிரியாஸ் எல்லாம். அது வந்து டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், ஜீர்ண சக்தியை ஜாஸ்தி பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம எடுப்போம் தெரப்பி ஒருத்தருக்கு கொடுக்கறச்ச, இதுதான் சங்கு பிரக்ஷாலாசனான்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
1: இந்த யோகா பயிற்சி செய்யறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எந்த விதத்துல வந்து அது உபயோகமா இருக்கு?
0: அதாவது கர்ப்பிணி பீரியடுக்கு அப்புறமும் இருக்கு, அதுக்கப்புறமும் இருக்கு. போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவோம், ப்ரீ நேட்டல்னு சொல்லுவோம். ப்ரீ நேட்டல்னா கர்ப்பிணி பெண்களுக்காக இருக்கிறது, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவோம். இப்ப இடுப்பு பகுதியில வந்து சில பேருக்கெல்லாம் வலி இருக்கும், முதுகு வலி வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் வரலாம், முன்னாடியே வருது அதுக்கு பேர். இப்போ இந்த யோகாலாம் பண்ணுற மூலியமாக அந்த பெல்விக் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பலப்படுத்தும். கால் வீக்கம் ஏதாவது இருந்தால் குறையும், அந்த குட் ஸ்லீப் கிடைக்கும். நம்ம யோக நித்ரா அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் கொடுக்கறத அவங்களுக்கு நல்லா மூடு வந்து ரொம்ப ஸ்விங் ஆகும். அதுக்கு பிராணாயமெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லேபர் ப்ரீதிங்னு சொல்லி சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுப்போம். அது வந்து அவங்களுக்கு லேபர் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ரீதிங் பண்ணுறத அவங்களுக்கு ஈஸியாக அந்த குழந்தை வந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது. அப்போ அந்த பெல்விக் வந்து ஓப்பனிங்க்கு தான் நிறைய கொடுக்குறோம் ஆசனாஸ் வந்து, அதை நம்ம முதல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணுவோம். அந்த ஓப்பனிங், இந்த பட்டர்ஃப்ளை ஆசனா, மல ஆசனா, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ குழந்தை பொசிஷன் வந்து தலை வந்து கரெக்டாக அந்த சர்விக்ஸ் இருக்கு, அதாவது வெஜினா கிட்டக்க இருக்கும், யூட்ரஸுக்கும் வெஜினாக்கும் நடுவில் இருக்கும், அது ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த தலை வெளியில் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக வெளியில் வரும் குழந்தை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு, அந்த சுகப்பிரசவம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட யோகா நிறைய ஆசனாஸ்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் வேரியேஷனோட அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வைக்கலாம், பண்ண வச்சு நார்மல் டெலிவரி ஈஸியாகலாம். அப்புறம் போஸ்ட் நேட்டலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய அது மாதிரிலாம் வருது. இப்போ ஃபஸ்ட்டு பேபி ப்ளூஸ்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு மனநிலையினால் வர பிரச்சனை. அதெல்லாம் மூடு ஸ்விங் ஆகும், இதெல்லாம் வந்து சில பேருக்குலாம் அழுக வந்துடும் அந்த டைம்லலாம். அப்புறம் ஆன்சைட்டி இருக்கும், தூக்கமே இருக்காது. அப்புறம் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாமே யோகாவில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நாடி சோதனா கொடுக்கலாம், பிராணாயமால பிராமரி பிராணாயமா கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷனும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாமும் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் யோகாவில். இப்போது சில பேருக்கு வந்து அதாவது இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போகும் இல்லையா குழந்தை வரத்துக்கு, அதுக்கு வந்து காரணம் நிறைய இருக்குங்க. பிசிஓஎஸ் பிசிஓடின்லாம் சொல்லுவோம், இந்த ஓவரிஸில் வந்து சிஸ்ட் இருக்கும், அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுறதுனா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சலபாசனா, சர்வாங்காசனா, விபரீத கரணியம், மார்ஜரி, அந்த மாதிரி ஆசனாலாம் கொடுக்கலாம். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நமக்கு வந்து சரி பண்ணும். இந்த தைராய்டு இஷ்யூஸு அதுக்கெல்லாமே வந்து அதனால் கூட இருக்கலாம், நமக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக ஆரம்பிக்கலாம். அப்போ முன்னாடியே அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓவிலேஷன் பீரியடில் வந்து நமக்கு இந்த எக்கு வந்து கரெக்டாக அந்த ஆம்பிள் ஆஃப் ஃபெலோபியன் டியூப்பில் வந்து உட்காரணும். இதெல்லாம் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு யோகாவில் வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அது மாதிரி ஈஸியாக வந்து குழந்தை வரத்துக்கு வாய்ப்பும் நிறைய அதிகம் வரும்.
1: இப்போது ரீசண்டாக வந்து நீங்கள் வந்து முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னீங்க பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் பற்றிலாம் சொன்னீங்க நீங்கள், அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைம்லேயும் வந்து அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, அதுலேருந்து மீள்றதுக்கான யோகா பயிற்சி இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது இது எந்த ஏஜில் வரும்னா 45 55 ஏஜில் வரும் இந்த மெனோபாஸ்ன்றது. அதாவது அந்த மாதவிடாய் கம்ப்ளீட்டாக நிற்கிற ஸ்டேஜ் இது சொல்லுவோம் நம்ம. ஓவரீஸ்லேருந்து அந்த முட்டை வந்து வெளியில் வராது, அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சில பேருக்கு 3 months 4 monthsலலாம் வரும், அதை தான் ப்ரீ மெனோபாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் மெனோபாஸ், மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரைனோட அதெல்லாம் கம்மி ஆகிடும், உங்களோட ஹார்மோன் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது வந்து வியாதின்னு நான் சொல்ல மாட்டேன், இயற்கையான மாற்றம் தான் இது. இதனால நிறைய நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது, தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து யோக நித்ரா நம்ம கொடுக்கலாம். இந்த ஹார்ட் ஃப்ளாஷஸ்ன்னு சொல்லுவோம், உடல் வெப்பம் வரும், இந்த முகம் வந்து செவந்து போகும், அதெல்லாம் வரும். ஃபெட்டிங் நிறைய வரும் சில பேருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஷீத்தலி ஷீத்காரி பிராணாயமெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். எலும்பு வந்து பலம் இல்லாமல் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க எனக்கு போன் வலிக்கிறது, நீ பெயின் வருது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் புஜங்காசனா சேது பந்தாசனாலாம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸும் நிறைய பேருக்கு வருது இந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கு நீங்கள் மத்ஸ்யாசனா அந்த மாதிரியெல்லாம், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்குமே முதலே நம்ம வந்து அவங்களுக்கு யோகாசனா கொடுக்கறதுனால அவங்களோட அந்த பதட்டம்லாம் குறையறதுக்கும் நம்ம பாலாசனா அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கலாம். மெடிடேஷன் நல்லா கொடுக்கலாம் அவங்களுக்கு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் யோகா மூலயமா வந்து ஒவ்வொரு தீர்வாக நீங்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு நிறைவான நேரத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: யோகா இஸ் இ காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறேன். அப்படின்னா விளைவுகள்

0: தடுப்புகிறது மட்டும் கிடையாது, அதோட காரணத்தையும் தடுக்கிறது. அதுதான் யோகான்னு நான் சொல்றேன். அப்புறம் எந்த ஒரு சாதனையாளர்களுக்கும் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். பகவானோட அனுகிரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பண்ணணும், அப்புறம் டைம். அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே. அப்போதான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை செயல்படணும்.
1: இதுவரை பெண்களுக்கான யோகா பயிற்சிகள், இதில் யோகா பயிற்றுனர் சீதாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் மே மாதம் 20 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: மே 20 தேதியான இன்று உலக அளவியல் தினம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அளவீட்டு அறிவியலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நாள் இது. மேலும் உலக தேனி தினம் இன்று. சுற்றுச்சூழலின் சமநிலையை பேணுவதில் தேனீக்களின் பங்கு மற்றும் அவற்றின் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது.

அடுத்ததா தேர்ந்து கொள்வோம் பக்கத்தில் பாதாம் பிசின் பற்றி ஒரு சில துளிகள். பாதாம் பிசின் இந்த பேரை கேட்கும் போதே புரியுது, பிசின் அப்படின்னா கம் தான். அப்போ இது ஏதோ ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பிசின் அப்படின்னு.

எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்டா. இது பாதாம் மரத்தின் சாறு உறைந்து உருவாகும் பொருள். பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி தெரிகிற இந்த பாதாம் பிசினை ரெண்டு துண்டு எடுத்து ஒரு 8 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சு பார்த்தா அந்த ரெண்டு துண்டு பாதாம் பிசின் தண்ணீர்ல ஊறி ஒரு பவுல் நிறைய வந்துடும். பார்க்கறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை நாம எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் சூட்டை குறைக்குமா, அதனால இந்த கோடை காலத்துல இதை எடுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, ஜீரண சக்திக்கும் மலச்சிக்கலுக்குமே இது பேருதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதாம் பிசினை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பால், சர்பத், ஃப்ரூட் ஜூஸ் போன்ற பானங்களில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கிற உணவுப் பொருளாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். மேற்படிப்பு குறித்த ஆலோசனையில் இன்று
1: இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரோட் மேப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக உள்ள யூபிஎஸ்சி, சிவில் சர்வீசஸ், டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. இது போக இல்லாமல் கெமிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனே கூட இருக்குது. டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, பார்க், ஐஜிசிஏஆர், சிஎஸ்ஐஆர் லேப்ஸ், இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப்ஸ், ரிசர்ச் லேப்ஸில் கெமிஸ்ட்டுங்கிற பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ங்கிற பொசிஷன்ஸும் இருக்குது கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது பிபிசிஎல், கெயில், பெல், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், இதெல்லாம் வந்து இந்த பெட்ரோலியம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, எஃப்எஸ்எஸ்ஏஐ, இங்கேயும் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஃபொரன்சிக்

லேப்ஸ், அப்புறம் போலீஸ் சயின்டிஃபிக் சர்வீசஸ், இங்கேயும் வந்து வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு இருக்கு. இது வழக்கமா எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ல டெக்னாலஜிக்கல் சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி போகலாம். ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ்லயும் டெக்னாலஜி சைட்ல போகலாம். நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூமானிட்டிஸ் படித்தவர்களுக்கு போனாலும், கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு போகலாம். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல், கவர்மெண்ட் இதுலேயும் இருக்குது, கார்ப்பரேட்லேயும் இருக்குது, அனலிஸ்ட் ரோல். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்து கவர்மெண்ட் ட்ரக்கு, ஃபுட்டு, வாட்டர் டெஸ்டிங் லேப்ஸில் வந்து இந்த ரோல்ஸும் வந்து கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவாக இருக்க முடியும். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நோக்கி எப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் தவிர்த்து இந்த சயின்டிஃபிக்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரு, ஐஸ்ரோ, சிஎஸ்ஐஆர், அப்புறம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அதாவது எஃப்எஸ்எஸ்ஏஐ, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி இடங்களில் உடைய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் எந்த செக்டாருங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிடித்திருக்குது அப்படின்னு கேட் எக்ஸாமோ இல்லை பார்க் எக்ஸாமோ எடுத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு போகலாம். ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். டிஆர்டிஓவோ, இஸ்ரோவோ, சிஎஸ்ஐஆரோ அவங்களுடைய வெப்சைட்ஸ்க்கு போய் அவங்க என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் லேர்ன் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. பிஜி டிப்ளமா இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி அல்லது எம்எஸ்சி இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி படித்தால் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். பிஜி டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இப்படி படித்தாலும் இந்த மாதிரியான ரெகுலேட்டரி பாடிஸ், எஃப்எஸ்எஸ்ஏஐ மாதிரியான ரெகுலேட்டரி பாடிஸில், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நம்ம வந்து கார்ப்பரேட் கேரியர்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு என்ன மாதிரியான கார்ப்பரேட் கேரியர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய வேர்ல்டு, அது மாதிரி எஃப்எம்சிஜி, பெட்ரோகெமிக்கல்ஸ், அப்புறம் அனாலிட்டிக்ஸ், கோரா, இந்த மாதிரியான இடங்கள்ல கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. டாப் ரோல்ஸ் எப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ரோல்ஸு, குவாலிட்டி அஷூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் கெமிக்கல் அனாலிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஆர்என்டி அசிஸ்டன்ட், ப்ராசஸ் கெமிஸ்ட் இன் ஃபார்மா, அப்புறம் ஏபிஐ மேனுஃபேக்சரிங், என்வாயர்மெண்டல் அனலிஸ்ட், சேஃப்டி ஆஃபீஸர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து கார்ப்பரேட்ல இருக்குது. இது போக எஜுகேஷனல் டெக்னாலஜியில் கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கலாம். கெமிஸ்ட்ரி ஒரு கஷ்டமான ஒரு பாடம், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அது ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களால் வீடியோஸ் எடுக்கும் பொழுது அதுதான் வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜி. நல்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னாலஜி ஒரு நல்ல கார்ப்பரேட் ஜாபா இருக்க முடியும். ஃபோக்கஸ் ஏரியா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரெகுலேட்டரி ரோல்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னா அங்க வந்து ப்ராசஸ் கெமிஸ்ட், சேஃப்டி ரோல்ஸ் நிறைய இருக்கும். டீச்சிங்னா உங்களுக்கு எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸில் சில ரோல்ஸ் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க கார்ப்பரேட் இதில். நீங்கள் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேப் சாஃப்ட்வேர், அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். கெம் ஆஃபீஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி பேசுறது போல இந்த இன்டர்ன்ஷிப்ஸுங்கிறது ஒரு வேல்யூபிளான விஷயம். இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப்ஸ் மூலமாக தான் கொஞ்சம் நுழைய முடியும், வேலை வாய்ப்பு அனுபவங்களை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கம்பெனிஸ், உங்களுக்கு பிடித்த கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷனலாக நீங்கள் வந்து எம்எஸ்சி ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இதில் அல்லது பிஜி டிப்ளமா இந்த கோர்ஸ்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஜாப்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம ரிசர்ச், இந்த மாதிரி ஒரு கரியரை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆப்ஷன்ஸ் என்னென்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணலாம். எம்எஸ்சி வெறுமனே பியூராக கெமிஸ்ட்ரியும் படிக்கலாம், அல்லது எம்எஸ்சி இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான எம்எஸ்சி கோர்சஸும் நீங்கள் படிக்கலாம். யூஸ்வலாக உள்ள பார்த்து என்னென்னா இதுக்கு எம்எஸ்சி முடித்த பிறகு பிஹெச்டி, சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ஸ் முடித்து பிஹெச்டி படிக்கிறதோ, அல்லது லெக்சரர் ஆகி மேற்கொண்டு ரிசர்ச் ஃபெல்லோவாவோ இல்லை போஸ்ட் டாக்டரலோ எதுவும் அப்படி அந்த மாதிரி ரிசர்ச் ட்ராவல் பண்ணணும்னாலும் போகலாம். ரிசர்ச் ரோல்ஸே இருக்குது. அது எங்கன்னா அந்த சிஎஸ்ஐஆர், பார்க், ஐஐடிஸ், ஐஐசிடின்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, அப்புறம் நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி என்சிஎல்னு சொல்லுவாங்க, வந்து நைப்பர் என்ஐபிஇஆர் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்

0: ஆர்கனைசேஷன்ல ரிசர்ச் ரோல்ஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸும் அவைலபிளா இருக்கு, லைக் மேரி கியூரி, ஃபுல் பிரைட் எல்லாமே. இது வந்து நீங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசர்ச் நோக்கி நீங்க வந்து ஃபெலோஷிப்பாவோ இல்ல நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் மூலமாவோ நல்ல குவாலிட்டி ரிசர்ச் நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இல்ல ரிசர்ச் லேப்ஸ்க்கு போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ரெசியூமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் ஆகும். அப்புறம் என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போக பாருங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ், ஐசர், இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உண்டு ரிசர்ச் கேரியர்ஸ்க்கு. அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை என்னுடைய எம்எஸ்சி நான் ஒரு ஐஐடியில் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாம் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அப்படின்னா தான் ஐஐடிஸில் எம்எஸ்சி பண்ண முடியும். கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்டெக் ஒரு பிஹெச்டி இல்லை ஏதாவது பப்ளிக் செக்டர் ஜாப்ஸுக்கும் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஏதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ CDRI அப்படிங்கிறது ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இங்கேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் IICTன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. NEIST-ங்கிறது நார்த் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கெமிஸ்ட்ரி லேப்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து ரிசர்ச் ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாலிகுலர் மாடலிங் இந்த மாதிரியான இதில் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ட்ரக் டிஸ்கவரி, ஃபார்மசியூட்டிக்கல் அந்த இடங்களில் ஸ்கோப் நல்லாயிருக்கும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா குவாலிட்டி டெஸ்டிங், FSSAI, ஃபொரன்சிக்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் கரியரை டெவலப் பண்ணிக்கலாம். பாலிமர் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா பெயின்ஸ், பிளாஸ்டிக்ஸ், மெட்டீரியல்ஸ் அது ரிலேட்டடாக படிக்கலாம். இது நீங்கள் எங்கே படிக்கலாம்னு கூட சொல்கிறேன், ICT மும்பை IITsல கற்றுக்கலாம். மெடிசனல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், ட்ரக் டிசைன் கம்பெனிஸில் இருக்குது. க்ரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் டெக்னாலஜிஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிப்பாங்க. இது வந்து TRI, த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே அல்லது ஏதாவது CSIR லேப்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து மெட்டலர்ஜி இல்லை கெட்டாலிசிஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் கேரியர் ஸ்கோப் இருக்குது. இது வந்து ஐசர், IGCAR அதாவது இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் நம்ம கல்பாக்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி இடங்களில் லேர்ன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கெரியர் ஸ்கோப்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் BSc கெமிஸ்ட்ரி முடித்த பிறகு இதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

இன்னும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள். மணி 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு

0: விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இட்டலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும் பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இட்டலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும் ஆங்கிலத்தில் 92 பேரும் கணிதத்தில் 3194 பேரும் அறிவியல் பாடத்தில் 10476 பேரும் சமூக அறிவியலில் 3336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5வது இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள், உள்ளடக்கிய மேம்பாடு, போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய் மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17வது ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 ஆண்டுகளில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்த மூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழிகளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊர

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 முதல் 10 வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63 மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63 மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். May 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்கொள்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49 கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28 வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிள்ல வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10th பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63 மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

அடைந்தது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:56. இனி நாம் கேட்க இருப்பது பாரதியார் பாடல்.

இன்னும் சற்று நேரத்தில் மதியம் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் நமது டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் பூவே உனக்காக. பாடிய குரல் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மதுர கானம் மதுர தென்றலாக வலம் வருகிறது திரை இசை கானமாக.

கேட்ட பாடல் ஒலித்த படம் மௌன ராகம், ஒலித்த குரல் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் கும்பகரை தங்கையா. பாடலை பாடியோர் மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மதுர தென்றல். உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: விளையாட்டு அரங்கம்.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இப்போ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுதே வந்து ஒரு ப்ராப்பர் சேனலில் நிறைய கேட்டகரிஸில் அச்சீவ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த கேட்டகரி வந்திருக்கேன். இப்போ இந்த கேம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சராக ஒருத்தவங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஹாக்கியை சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் இந்த கேமில் இருக்குது, எப்படி இந்த அப்ரோச் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர் அவென்யூஸ் என்னென்ன, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: ஃபஸ்ட்டு சப் ஜூனியர்ஸ், அப்புறம் ஜூனியர்ஸ், அப்புறம் சீனியர். ஸோ சப் ஜூனியர்ஸில் உங்களுக்கு முன்னாடியே சப்போஸ் ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 3-4 இயர்ஸ் கிடைக்கும். நாங்கள் விளையாடும் போது சப் ஜூனியர்ஸ் கேம்புக்கெலாம் எடுத்தது கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இந்தியா கொடுக்குறாங்க. நீங்கள் சப் ஜூனியர்ஸை ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் ஆடிட்டு 4th டைம் நீங்கள் உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியா கேம்ப் எடுத்துப்பாங்க. அது ஒரு 2 இயர்ஸ் கேம்ப், அதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். லைக் டூர், எக்ஸ்போஷர் டூர் இருக்கும், ஆஸ்திரேலியாவோ நெதர்லாண்ட்ஸ் அப்படி ஏதாவது போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப் ஜூனியர்ஸ்லேயே இப்போ இந்தியாவுக்கு போயிட்டுருக்கா, ஏஷியா கப் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ அதில் செலக்ட் ஆவாங்க. சப்போஸ் சப் ஜூனியர்ஸும் லைக் இவங்க நல்லா

0: ஆடுறவங்க பார்த்துட்டாங்க, பட் ஆனால் கேம்ப் அட்டன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஜூனியர்ஸ் கேட்டகரி இருக்கும், அது ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் ஜூனியர்ஸ். அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க, அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அவங்க எடுத்துப்பாங்க. சப் ஜூனியர்ஸ் வந்து அண்டர் 14 அண்டர் 15 ஏஜ்குள்ளே, ஜூனியர்ஸ் கேட்டகரி வந்து அண்டர் 20 இயர்ஸ்குள்ளே கூட எப்போ எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து இயர் மேலே டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ பொறுத்தவரைக்கும் 2007, 2008, 2009 அது வந்து ஜூனியர்ஸ் கேட்டகரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் அப்படி போக போக ஒவ்வொரு இயர் இயர் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த இயர் இது பண்ணி பேஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஹாக்கி இந்தியா கேம்ப் அட்டன் பண்ண முடியும். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகணும். இப்போ நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட், ஸோ டிஸ்ட்ரிக்ட் சென்னை செலக்ட் ஆகணும். சென்னையில் நான் நல்லா அவங்க அதில் ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 30-40 மெம்பர்ஸ், 18 டீம்ஸ் வச்சுப்பாங்க. அந்த 18 மெம்பர்ஸ் வருவாங்க, அதில் ஒரு 20 மெம்பர்ஸ் நம்ம 30 மெம்பர்ஸை செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆகிட்டு அதில் 1 மந்த் அப்படி கேம்ப் எடுப்பாங்க. எடுத்து நம்ம ஒரு 18 வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம சப்ஜூனியர் நேஷனல்ஸ் அப்படி ஆடும், அதில் ஆடி நம்மளை குவார்ட்டர்ஸ் என்டர் ஆகணும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கேம்ப் எடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு குவார்ட்டர்ஸ் என்டர் ஆகணும். குவார்ட்டர்ஸ் என்டர் ஆகி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பெஸ்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர், இந்த நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் லைக் புஷ் பண்ணும், இந்த பேர் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்லேயும் சரி எந்த ஸ்டேட்டும் சரி ஒரு 2 பொண்ணு 3 பசங்க கண்டிப்பாக கேம்ப் அட்டன் பண்ணாங்க. ஜூனியர் நெக்ஸ்ட்டு சீனியர் கேட்டகரி. சீனியர் கேட்டகரி வந்து கேம்ப் கிடைக்கிறது கஷ்டம்தான், பட் ஆனால் ஸ்டேட் வந்து நம்ம நம்ம லைக் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க ஓகே இந்த பொண்ணு சீனியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சீனியர் நேஷனல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா லாஸ்ட் வந்து சீனியர் கேட்டகரி தான். ஸோ பசங்க சப கேம்ப் எதாவது அட்டன் பண்ணனா அவங்க வந்து ஜூனியர் அப்புறம் சப்ஜூனியர் ஸ்கூல்லேயே அவங்க கேம்ப் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். அதை விட்டு அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சீனியரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சீனியர் கேட்டகரியில் ஆல்ரெடி ஆடின பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக அவங்க பார்ப்பாங்க, ரீசெண்ட் பிளேயர்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பசங்க ஏதோ கேம்ப் ஏதோ இன்ட்ரெஸ்ட் அட்டன் பண்ணுன்னா சப்ஜூனியர் ஜூனியர்ஸ் கேட்டகரியிலே அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும்.
1: இதை நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது, என்னன்னா வந்து இப்போ ஹாக்கின்றது வந்து ஒரு டீம் கேம், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். இப்போ பேட்மிண்டன் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், அதை வந்து எந்த ஸ்டேட்டெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடலாம். டீம் கேமை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பொசிஷன் நீங்கள் ப்ளே பண்ணாலும் அந்த டீம் கோஆர்டினேஷன் அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி நீங்கள் அங்கே ஒரு ஃபஸ்ட் டைமராக இன்னொரு டீம், அதாவது நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டீம்மேட்ஸ் எல்லாருமே வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணீங்க, எப்படி அதுக்கு அடாப்ட் ஆனீங்க, அதுக்கான டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அடாப்ட் வந்து ஹாக்கி பொறுத்தவரைக்கும் எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அடாப்ட் எப்படி சொல்லித்தரும், எப்படி சர்வைவ் பண்ணோம் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அதை இது பண்ணி தான் நான் அங்கே போனேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் 3-4 பேர் எங்கூட செலக்ட் ஆனவங்க அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாமே என் கோச் அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நான் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி ஸ்டடீஸை பேஸ் பண்ணி இது பண்ணணும், அந்த ஸ்டடீஸ் தான் எனக்கு வேறு ஸ்டேட் போகும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு. ஸோ ஸ்டடீஸும் வேணும். இப்போ வேறு ஸ்டேட் போகும்போது நம்மளால் நம்ம லாங்குவேஜ் அங்கே பேசினா அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்டடீஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு அவங்ககிட்ட நான் பாஸோ இல்லை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணனால நான் இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்களோட லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னால் அங்கே கேம்பை சர்வே பண்ண முடிஞ்சது. சாய் ஜாயின் பண்ணக்கப்புறம் என்னோடய கோச் வந்து மினி உன்னிராஜ், அவங்க ஒரு லேடி கோச், அவங்க கேரளாவிலேருந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் வந்து கர்நாடகா 2 வருஷம் நான் அட்டன் பண்ணேன். ஸோ தமிழ்நாடுலேருந்து அதர் ஸ்டேட் அட்டன் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க மேமோட சப்போர்ட்டும் ப்ளஸ் என் கோச்சோட சப்போர்ட்னால தான் என்னால் கர்நாடகா ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சது. கண்டினியூஸ் 2 இயர்ஸ். லாஸ்ட் 3rd இயர் மட்டும்தான் எனக்கு இன்ஜுரி ஆச்சு, தான் என்னால் அட்டன் பண்ண முடியல. இல்லைனா 3rd இயர் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ எங்களுக்கு ஃபுட்டு வந்து எங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ், அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட்டு வந்து எங்கள் கோச்சே எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, எங்கள் சாய் கோச். அப்போ எங்களுக்கு லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா அதர் ஸ்டேட் பசங்க வந்து இங்கே தங்கும் போது மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கர்நாடகா பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் அவங்க ஸ்டேட்டில் இருக்குது அந்த சென்டர், கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட் பசங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படி அந்த பார்ஷாலிட்டி எதுவுமே எங்கள் மேம் பார்க்கல. வெறும் பர்ஃபார்மன்ஸ், நீ நல்லா விளையாடியா நீ உள்ள, அந்த மாதிரி மட்டும்தான் பார்த்து எங்களை அவங்க கண்டுபிடிச்சி. ஸோ எங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மேம் தான். ஸோ அப்படி நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆல் இந்தியா இன்டர்ஸ் ஆகி போனோம். அதில் எல்லா ஸ்டேட்லேருந்து சென்டர் இருக்கும், லைக் சவுத்தில் வந்து கர்நாடகா இருக்குது.

0: அப்புறம் கேரளாவில் ஒன்று இருக்குது கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஒன்று ஒடிசாவில் இருக்குது, அப்புறம் ஹரியானா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு சென்டர் வராங்க. ஒரு 10 சென்டர் இருக்கும். அந்த 10 சென்டரில் சாய் மடிக்கேரி வந்து வின்னர்ஸ் நாங்கள். அதில் மெயின் பிளேயர் தான் நான் விளாண்டேன். நானும் சரி எங்கள் கூட அந்த 4 பசங்களும் எல்லாருமே மெயின் பிளேயர்ஸ். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதர் ஸ்டேட் பசங்க நினச்சி எங்களை அந்த இதுக்கு எடுத்துக்கூட மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க வெறும் டேலண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த இதனால நாங்கள் அந்த டோர்னமெண்ட் விளாட முடிஞ்சது. ப்ளஸ் எங்களால் ஹையர் லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது.
1: இப்போ அடுத்ததான் நீங்கள் சொல்லும்பொழுது தான் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து உங்கள் ஜேர்னி இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுடைய ஒரு டிசிப்ளின் தேவை கண்டிப்பாக. நீங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இந்த டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது மற்ற விஷயங்களை நீங்கள் மிஸ்ட் அவுட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ உங்கள் ஏஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி ஒரு சோஷியல் சர்க்கிள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணீங்க? சோஷியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
0: எனக்கு அந்த ப்ரெஷர் வந்ததில்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட தான் ட்ராவல் ஆனாங்க. ஸோ ஸ்டில் இப்போக்கே என் கூட இருக்காங்க அவங்க, அவங்களும் சேம் ஹாக்கி பிளேயர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எனக்கு ஹாக்கியினால தான் நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போக ஆரம்பித்தேன். ஸ்டேட்டும் சரி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே ஹாக்கியால் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சோஷியல் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, எனக்கு அது கஷ்டமும் இருந்ததில்லை. ஹாக்கினால தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன்.
1: ஸோ அந்த ஃபுல் டெடிக்கேஷன் வந்து உங்களை அந்த சர்க்கிளே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்ததாக இப்போ உங்களுடைய நியர் டேர்ம் விஷனாக என்னவா இருக்குது இந்த கேமில்?
0: நியர் டேர்ம் விஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ அதை அட்டன் பண்ணி நான் விளையாட ஆடிட்டேன், 5 டைம்ஸ் மேலே ஆடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம்னா கேம்ப் அட்டன் பண்ணுறது எனக்கு ஆசை, இந்தியா கேம்ப். அந்த லெவலுக்கு நான் போனேன், பட் எனக்கு ஒரு சின்ன புஷ் கிடைக்கல. இந்த மாதிரி இவன் நல்லா ஆடுவான் ஒரு சொல்கிற ஒரு குரல் எனக்கு அந்த புஷ் எனக்கு கிடைக்கல. அது கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு ஆடிருப்பேன். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு ரீசன் ஆச்சு.
1: இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேமுக்குமே வந்து ரெண்டு விதமான சப்போர்ட் தேவைப்படுது. ஒன்று வந்து எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. எமோஷனல் சப்போர்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கும் அது கிடச்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாக்கி கேம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஒரு நார்மல் பர்சன் இதை கேம் வந்து கரியராக எடுத்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணலாம், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நம்மளுக்கு ஸ்டிக் போகிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் அது மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கூல் லெவலில் ஹாக்கி கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டக்கப்போ இப்போ நிறைய கேம்ப்பு நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. SJT சரி, அப்புறம் ஷீன்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ SJT இதில் வந்து சம்மர் கேம்ப் மாதிரி இப்போ கேம்ப் ரீசெண்டாக எக்மோரில் நடந்துச்சு, மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில். ஸோ அங்கே போயிட்டு பசங்க வந்து அதுக்கு எந்த செலெக்ஷன் ட்ரைஸ் எதுவுமே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பசங்க போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். போய் ஜாயின் பண்ண அவங்க எல்லாம் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லித்தருவாங்க. அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு இப்போ ஷீன் ஒரு ஹாஸ்டலுக்கு லைக் 6th standard to 12th காலேஜ் டிகிரியக்கும் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ட்ரைஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க போய் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க செலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க அவங்க கேம் வந்து இந்த பொண்ணு நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி வந்து SJT மூலமாக அவங்களுக்கு ஸ்டிக்கு, ஷூ, அப்புறம் நக்கிள் கார்டு, அந்த ஹாக்கி சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எஜுகேஷன் வைஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் ரீசெண்டாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னென்னா SJT-ல அந்த மாதிரி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப யங் ஏஜ்லேயே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி இந்த கேமுக்காக ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேஷன் கொடுத்துருக்கீங்கன்றத உங்கள் கொடுத்த ஒவ்வொரு பதிலையுமே தெரியுது. கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் அனைத்து போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய லாங் டேர்ம் விஷனான இந்தியன் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி கூடிய விரைவில் நீங்கள் விளையாடி நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பீங்கன்னு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல

0: மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIAL SCHOOL NIRVAGAM@gmail.com.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி, அரியலூர் பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 6 சென்டிமீட்டர் மழையளவும் வெங்கூரில் 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மீனாட்சி ராமச்சந்திரன்.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தன்னுயிரே பெரிது என கருதாமல் பிற உயிர்களுக்காக தவம் மேற்கொள்பவனை எல்லா உயிர்களும் தொழுது வணங்கும். குறள் எண் 268 அதிகாரம் தவம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: उमंग सीआईईटी प्रस्तुत करता है
1: उमंग उमंग उमंग उमंग
2: हेलो यार पापेस रिदे
3: வணக்கம். நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
2: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க

0: நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தாம்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
0: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
0: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்களில் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 6:40 மதுரத்தன்றல். அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தன்றல் தொடர்ச்சி. 7:10 மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் உணவே மருந்து குறித்து மதுரை சமுதாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு மற்றும் சக்திகள் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ஹேமலதா அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தென்றல் மற்றும் அதனைத் தொடர்ந்து 8:30 இது நம்ம ஏரியா. மழை வேண்டி பாடிய மண் உரை வழங்குகிறார் எம் பவிஷ்ணா. அதனைத் தொடர்ந்து கவிதை தொகுப்பு வழங்குகிறார் சி சுமதி காளிதாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர நாதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்ந்து இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் 6:10 ஒரு பட பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்தே இருங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு படப்பாளர்கள். ஒரு படப்பாளர்களில் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட ஒரு பல பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது 6:30 மணிக்கான மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு

0: இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது.

போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரத்தென்றல் நிறைவேறுகிறது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம்

0: போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
2: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்துருக்கிறாங்க, வண்டி கொடுத்துருக்கிறாங்க, உழுதற்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
4: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
1: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார்.
5: திருப்பூர் மாவட்டம் மூடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் பஞ்சலிங்க அருவி ஆகிய

0: பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்க கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனித நேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9

0: புள்ளி 4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனி வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4 மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2 இடத்திலும் ரோஹித் சர்மா 4 இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கோஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
3: செயற்கை மருந்து வந்து நம்ம சாப்பிடக்கூட தாவரம் இல்லாததுனால தலையில தான் வைக்க போறோம், இல்லாட்டி வேற மாலைகளுக்கோ வேற பர்பஸ்க்கு பயன்படுத்துறதுனால செயற்கை மருந்துகள் பயன்படுத்துவது தப்பு இல்லை. ஆனால் வரவு செலவு விதாச்சாரத்தில் விவசாயிகள் கட்டுப்படியாகாது. ஒரு மருந்து அடிக்கிறதுக்கே சுமார் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து சரியான விலைகள் கிடைச்சுன்னா அது கம்பன்சேட் ஆயிரும். இல்லை சில நேரத்தில் விலை ஏற்றம் பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் போகுது ஒரு மல்லிகைலாம், ஆனால் சில நேரங்களில் 50 ரூபாய்க்கு போகுது. அப்படி விலை கம்மியாகும் போது மருந்துகள் நிறையா செலவு கூட்டினோம்னா நமக்கு லாபம் கிடைக்காது. ஏன்னா அறுவடை பண்ணக்கூடிய கூலி நிறையா இருக்குது. சின்ன சின்ன பூவாக ஒரு பூவாக எடுக்கணும். ஒரு கிலோ பூ எடுக்கிறதுக்கு பெரிய மணக்கடல் ஆகணும். பறிக்கிறதுக்கு வந்து 5 கிலோ எடுத்தாங்கன்னா ஒரு 250 ரூபா கூலி கொடுத்துட்டு மீதி நமக்கு லாபமாக இருக்கும். அது விலையே கம்மியாக போச்சு அப்படின்னா பறிக்கிறதுக்கு கூட நமக்கு கிடைக்காது. மகசூல் நிறையா கிடைக்கணும்னா அருமன் காப்பனா நம்ம நடவடிக்கை எடுத்துடணும். மண் எப்படி அதுக்கு பொருத்தம் இருமோ நீர் வந்து பொருத்தம் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அதோடைய ஈசின்னு சொல்லுவாங்க நீர்மின் கடத்தும் திறன், அது வந்து பார்த்தீங்கன்னா உண்ணுக்குள்ளே இருக்கணும். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா கிணற்று பாசனங்கள் வத்தி போனதுனால போரை நம்பி இருக்கிறாங்க. பூமிக்குள்ளே போக போக நீரோட தன்மை உப்புத்தன்மை ஆயிடுச்சு. அப்போ உப்புத்தன்மை போது அந்த விவசாயிகள்லாம் கம்பல்சரியாக நீரை டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணியை பாய்ச்ச முடியுமான்னு பாய்ச்சினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மகசூல் இல்லை. செடி வளர்ந்துடும், ஆனால் மகசூல் பாதிப்புனா எதனாலும் தெரியாமல் போய் நம்ம சிரமப்பட்டுருப்போம். அப்போ மண் பரிசோதனை நீர் பரிசோதனை மிக மிக அவசியம். மண் பரிசோதனை பண்ணியிருப்பாங்க. நீர் பரிசோதனையும் எல்லா வேளாண் அறிவியல் நிலையங்களையும் நாங்கள் சிவகங்கை குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மண் நீர் பரிசோதனை ரொம்ப சீப்பான ரேட்டில் 50 ரூபாய் தான் பண்ணி கொடுத்துட்டு அந்த நீருடைய தன்மைக்கு தகுந்தவாறு பயிர் நம்ம மல்லிகைன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டு மண்ணிலருக்கு உப்பு தன்மையை குறைக்கலாம் அப்படிங்கிறத சில பரிந்துரைகளும் நாங்கள் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி விவசாயிகள் போனால் நல்லாயிருக்கும். 2-3 போச்சுன்னா இதற்கு சில காந்தங்கள் கூட நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆராய்ச்சியில். அதை போட்டோம்னா அதோடைய தன்மையும் குறைஞ்சிருக்கு. அதை வச்சு கூட விவசாயிகள் நிறைய பண்ணுறாங்க. அது பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மண்ணும் நீரும் வந்து இல்லாத ஒரு இடத்த வந்து எந்த பயிருக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இங்கே வந்துட்டு இந்த மல்லிகை மதுரை மல்லி போடணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு ஒரு இடத்த வாங்கிடுறாங்க. அந்த இடம் எதுக்குமே சரியில்லாத நிலங்களை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானிகள்கிட்ட ஒரு வேளாண்மை சார்ந்த அலுவலர்கள்ட்ட ஒரு பரிந்துரை வாங்கிட்டு அந்த இடத்த வாங்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் கிராப் சாய்ஸை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுறீங்க. மல்லிகைன்னு சொல்லிட்டு அந்த மண் வந்து நீங்கள் வாங்கின இடம் பல 100,000 ரூபா செலவழித்து வாங்கின இடம் வந்து ஏற்புடையதாக இல்லை பொருத்தம் இல்லை அப்படின்னா நம்ம போட்ட காசுலாம் என்னைக்குனாலும் மெனக்கடலாம் வீணாக தான் போகும். அப்போ அந்த மண்ணுக்கு என்ன பயிர் போடுங்கிறத நீங்கள் மனசில் மாற்றிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, வாங்கின இடத்துக்கு பண்ணலாம். நாங்கள் மல்லிகை தான் போடணுன்ட்டு அப்போ மல்லிகை போடணும் பயிரை முடிவு பண்ணிட்டு வருகிற பொழுது ஒரு ஆலோசனை வாங்கிக்கிறது நல்லது. அந்த நிலையங்களில் போய் மல்லிகை வந்து ஒரு சீசனுக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போயிடும். ஆனால் வருடம் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான பூனா அந்த சம்மங்கி பூ தான். அந்த பூ வந்து சாகுபடிக்கு வந்து விவசாயிகள் வந்து நிறைய முன் வந்துட்டாங்க. முன்னாடி அதுக்கு அவேர்னஸ் இல்லை, இப்போ நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா அது ஸ்டாண்டர்டான ஒரு வருமானத்தை கொடுக்கறது. ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செலவுகளும் போக சிவகங்கை மாவட்டத்தில் இந்த சம்மங்கி சாகுபடிக்கு வந்த விவசாயிகள் வந்து 2 லட்சம் ரூபா வருஷத்துக்கு எடுக்கக்கூடிய விவசாயிகள், ஒரு ஏக்கர்லேருந்து எடுக்கக்கூடிய விவசாயிகள் நிகர வருமானமாக. குடையரோட தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்மின் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. சில ஊர்களில் இப்போ நான் அரியலூரில் பண்ணுறேன், திண்டிவனத்தில் சாகுபடி பண்ணுறேன்னா அவங்களுக்கான பக்கத்தில் இண்டஸ்ட்ரி கிடையாது. நம்ம 5-6 மாவட்டங்களுக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் இதுக்கு போகாமல் திண்டுக்கல் குடையரோட்டு பக்கத்துலேயே ஒரு ஜாஸ்மின் பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்களெல்லாம் நிறையா ஃபீல்டில் வந்து ட்ரையல் போட்டு விவசாயிகிட்ட ப்ரொக்யூர் பண்ணி தான் அந்த கான்கிரீட்டும் அப்சல்யூட்டும் எடுத்து நிறையா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ நமக்கு சந்தைப்படுத்துகிற பொழுது இங்கே வந்து சந்தையில் உனக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து சரியாக மார்க்கெட்டில் இல்லைன்னா இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் நிறையா யார் யாரும் நம்ம தொடர்பு இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் சம்மங்கி பூவும் ஒரு சிறப்பான பூ தான் அது.
2: இதுவரை மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல்

மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள். நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் உணவே மருந்து என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு மற்றும் உணவுப் பொருட்களில் கலப்படம், இப்படி பல விதங்களில் மக்கள் நோய்வாய்ப்பட ஏதுவாகிறது. இவற்றையெல்லாம் சமாளித்து மருந்துகள் தேவையின்றி சமச்சீரான உணவு மூலமே நாம் உடல் நலத்தை கட்டுக்குள் கொண்டு வரலாம். இப்படி உணவே மருந்து எனும் தலைப்பில் பல தகவல்களை நமக்கு தருகின்றார் மதுரை சமுதாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு மற்றும் சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜி ஹேமலதா அவர்கள்.
1: இப்போ நம்ம வந்து உணவே மருந்துனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கணும், சத்து கொடுக்கணும், நமக்கு தேவையான இப்போ வந்து உடல் உபாதைகளிலிருந்து நம்மளை வந்து தற்காப்பு பண்ணணும். மாறி வரும் உணவு பழக்க வழக்கத்தினால நிறைய வந்து வியாதிகள் வருது, தொற்று வியாதிகள், தொற்று அல்லாத வியாதிகள், அது எல்லாத்துலேயும் இருந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுனாலும் அதுலேருந்து நம்மளை வந்து மீட்டெடுக்க நமக்கு போதுமான அளவுக்கு சத்துக்களை கொடுக்கறதா வந்து ஆரோக்கியமான உணவு.
2: மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்காம
1: உணவே நம்ம மருந்தா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எப்பவுமே இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து எதுனாலுமே நம்ம வைத்தியம் பார்த்தது போக அப்புறம் உணவுனாலதான் நம்ம வந்து பழைய நிலைமைக்கு வர முடியும். அதனால உணவு வந்து மருந்தா நமக்கு யூஸ் ஆகுறப்ப அது வந்து நம்மளை வந்து மீட்டெடுத்து ஆரோக்கியமான ஒரு மனநிலை, ஆரோக்கியமான வாழ்வுக்கு நமக்கு திரும்பி வந்து வர்றதுக்கு வந்து நிறைய உதவும்.
2: ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துக்கும் இப்பக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. அப்ப இருந்த உணவுகள்னா இப்ப பாரம்பரிய உணவுகள்லாம் இருக்கு மேம், அதெல்லாம் என்னென்ன மேம்?
1: இப்ப நம்ம பாரம்பரிய உணவு வகைகள் எது எதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து அந்த காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து என்னென்ன உணவு பழக்க வழக்கம் வந்து இருக்குதோ அதுதான் வந்து நம்ம பாரம்பரிய உணவு பழக்கங்கிறாங்க. இப்ப நம்ம இந்தியா எடுத்துட்டோம்னா பாரம்பரியத்திலே வந்து நம்ம கோலோச்சி இருக்கிற ஒரு நாடு. இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய உணவு வகைகள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டு அளவுல நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவு பழக்க வழக்கம் இருந்தாலும் மெயினா வந்து நம்ம வந்து சிறுதானியங்களை தான் வந்து அடிப்படையா இருந்தது. இப்ப நம்ம பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி வந்து அதிகம் உற்பத்தி ஆனது. அதனால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு வகைகள் அரிசி இருந்தாலும் மெயினா வந்து நம்ம வந்து சிறுதானியங்களை சார்ந்துதான் இருந்தோம். இப்ப சிறுதானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட தானியங்கள் இருக்கு. அரிசினா ஒரு தானியம் தான், ஆனா சிறு தானியங்கள்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து கேழ்வரகு, கம்பு, சாமை, சோளம், பின்ன வந்து பனிவரகு, வரகு, சாமை, அந்த மாதிரி நிறைய வந்து சிறுதானியங்கள் இருக்கு. ஒவ்வொரு தானியமே வந்து நம்ம தினப்படி ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து நம்ம வந்து ஒரு மாறுபட்ட ஒரு உணவு பழக்க வழக்கமா இருக்கும். தினம் ஒரே தானியத்தை சார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா மூணு வேலையுமே நம்ம அரிசி சார்ந்த உணவு பழக்கம் வந்து தான் இருக்கோம்.

0: காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாதம், சாயங்காலம் திருப்பி இட்லி தோசை. ஸோ என்னைக்கா சோறுனால தான் ஒரு கோதுமையோ ஒரு சிறுதானியமோ நம்ம உணவு பழக்க வளத்தில் இருக்கு. ஆனால் பாரம்பரியம் என்ன சாப்பிட்டுட்டு வந்தோமோ அதவே நம்ம திரும்பி வந்து போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஆனால் அதிகமாக வந்து உடல் உபாதைகள் வந்து அதிகமாக இருக்கிறனால இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம சிறுதானியங்களோட அருமை வந்து தெரியுது. சிறுதானியங்களில் வந்து அரிசியை காட்டிலையும் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு.
1: பாரம்பரியமான சிறுதானியங்கள் சொன்னீங்க, அப்போ என்னென்ன சிறுதானியங்கள்லாம் இருந்துச்சு? எல்லாமே இப்பயும் இருக்கா?
0: இப்போ சிறுதானியங்கள் எல்லாம் முதல்ல இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து சிறுதானியங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு விளை வச்சோமோ அது கம்மியாயிருச்சு. இது தானியங்கள் வந்து சிறுத்து இருந்தாலும் அதில் இருக்கிற சத்து பொருட்கள் வந்து அதில் வந்து அடங்கி இருக்குது. நியூட்ரி டென்ஸ் அப்படிம்பாங்க. அது போக இந்த சிறுதானியங்கள் அவங்க வந்து பாரம்பரியமாக எப்படி நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே வேக வச்சும் சாப்பிடும், அடுத்த நாள் வந்து தண்ணி ஊற்றி புளிச்சு சாப்பிட்டோம், பின் வந்து முளகட்டி அது சாப்பிட்டோம். அதெல்லாம் சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல போய் சேர்றதுக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ வந்து அரிசி வந்து நம்ம அதிகமாக வந்து விளைவிக்கிறனால நம்ம ஜனத்தொகையும் பெருகி வர கால சூழ்நிலையில வந்து அரிசி நம்ம வந்து இன்றியமையாத உணவு ஆயிருச்சு. அரிசி வந்து ரொம்ப நல்ல உணவு தான். ஸோ எளிதில் வந்து சீரணிக்க கூடியது. அரிசியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டை அரிசியாக தான் அப்படியே தோல் நீக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டோம். இப்போ வந்து அதிகமாக உமி எடுத்துறோம். பாலிஷ் பண்ணுறதுனால அந்த மட்டை அரிசியில் உள்ள நன்மைகள், அதில் பி விட்டமின்ஸு, தண்ணியில் கரையக்கூடிய நார் பொருட்கள், அதெல்லாமே வந்து அந்த தவிடிலே போயிடறனால நம்ம வெள்ளையாக வந்து அரிசி கிடைக்குது. அந்த வெள்ளை அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ரைஸில் அதிகமாக வந்து பி விட்டமின்ஸ் வந்து கம்மியாகுது. அது போக நார் பொருளும் கம்மியாகிறதுனால நமக்கு வந்து அதிகமாக வந்து மாவு பொருள் அது உணவு சேர்க்கிற
1: சூழ்நிலைக்கு
0: வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களே இருக்குது. இப்போ வந்து தூயமலி, சித்திரைக்கார், கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, கருடன் சம்பா, அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பாரம்பரிய நெல் வகைகளே இருக்கு. நெல் வகைகள் எல்லாம் அப்படியே வந்து பாலிஷ் பண்ணாம நம்ம அப்படியே சாப்பிடலாம் அந்த அரிசி. ஒன்று வந்து இதில் வந்து என்னன்னா அது அதிகமாக வந்து நேரம் ஆகும் அது சமைக்கிறதுக்கு. அது அதிக நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா நம்ம சமைச்சோம்னா அதுல இருந்து அதிகமா வந்து நம்ம வெள்ளை அரிசியை காட்டிலையும் அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது கலரா இருக்கிறதுனால அரிசிகள் வந்து நிறைய பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்க வல்லது இந்த அரிசிகள்.
1: ஆனா இப்ப நம்மளுக்கு சாதாரணமா கிடைக்கிற அரிசியை விட இப்ப நீங்க சொன்ன அந்த கவுனி அரிசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட விலையும் அதிகமா இருக்கு, அதே நேரத்தில் கிடைக்கிற சோர்சஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்ம
0: இப்ப வந்து எப்பவுமே வந்து அதிகமா நம்ம வாங்க தான் விலையும் குறையும், உற்பத்தி அதிகமாகும், திருப்பியும் வந்து நமக்கு வந்து விலை குறையும். நம்ம வந்து அதிகமாக அது சாப்பிடாதனால அது வந்து கொஞ்சமாக தான் பயிரிடுறாங்க. இப்போ அதிகமாக வந்து நம்ம பயிரிடுறப்ப நிறையா அந்த பாரம்பரிய அரிசி மார்க்கெட்டில் வந்தால் அதோட விலை வந்து நல்லா குறையும்.
1: இப்பயும் சரி இப்பயும் சரி இப்போ எல்லாமே இது கிடைக்கும் எல்லாருக்குமே அப்படின்னா என்னென்ன சிறுதானியங்கள் மேம் இருக்கு?
0: இப்போ சிறுதானியம் நம்ம சொல்ல மாதிரி சாமை, வரகு, கேப்பை, பின் வந்து குதிரைவாளி, பனிவரகு, இந்த அஞ்சு தானியங்களும் வந்து நமக்கு அதிகமாக வந்து கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் நமக்கு தோல் எடுத்து உமி எடுத்து அந்த அரிசியாக நமக்கு கிடைக்குது. புழுங்கல் அரிசியாகவே இந்த சிறுதானியங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அது போக மாவாவும் கிடைக்குது. பின்ன இன்னொன்று வந்து அதை வந்து முளைக்கட்டி மாவா திரித்து சத்து மாவு, ஆரோக்கியமான பானம் அந்த மாதிரி பானங்கள் செய்யக்கூட சத்து மாவு கஞ்சியும் அதாகவும் விற்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இப்போ அந்த துரித உணவுகள் இது எது நம்ம அரிசி சார்ந்து பண்ணுறோமோ, இப்போ வெண்பொங்கல், நம்ம பாரம்பரிய இட்லி தோசை, இது இது வந்து நம்ம பாரம்பரியமா பண்றோம். இது எல்லாமே வந்து நம்ம சிறுதானியங்கள்ல இருந்தும் பண்றக்கூடிய நேர்த்திகள் இருக்கு.
1: இப்ப சிறுதானியங்கள்ல மேம் இப்ப வாங்குறோம் நார்மலா எல்லாமே நல்ல ஒரு சிறுதானியம் தானா?
0: ஆனா வந்து வெள்ளரிசி எப்படி நம்ம பாலிஷ் பண்றோமோ அதே மாதிரி பாலிஷ் பண்ணிடுறாங்க. அது பாலிஷ் பண்றதுனால நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், ஊட்ட சத்து, அது போக வந்து முக்கியமா சிறுதானியங்கள் வந்து இருக்கிற அந்த நார் சத்து எல்லாம் நமக்கு வந்து இல்லாம போயிருது. நம்ம வந்து டிகிரி ஆஃப் பாலிஷிங்க வந்து நிர்ணயம் பண்ணிட்டு அதுல வந்து நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா அதோட ஆரோக்கியமாக இருக்கும்.
1: சிறுதானியங்கள் என்னென்ன ஊட்டச்சத்துலாம் நமக்கு கிடைக்குதுல?
0: இப்போ அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மாவு பொருள் அதிகமாக இருக்கும். சிறுதானியங்கள் வந்து மாவு பொருள் வந்து அரிசி சார்ந்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா அரிசியை காட்டிலையும் சிறுதானியங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால தான் நம்ம சிறுதானியங்களை வந்து நம்ம மாவை திருச்சா ரொம்ப நாள் வச்சா ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு மக்கள் வாடை அடிக்கும். ஆனால் அந்த மாவையும் வந்து ஒரு 6 மாதம் மட்டும் வைக்கக்கூடிய அடிப்படை டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குது. எப்படி வந்து சிறுதானியங்களை அதிகம் கொழுப்பு சத்து இருந்தாலுமே அந்த மாவா திருச்சி சிறப்பாக பேக் பண்ணி எப்படி வாழ்நாள் நீடிக்க முடியுங்கிற தொழில்நுட்பங்கள் இருக்குங்க. பின் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியங்கள் இருந்து முளைக்கட்டி அதில் மாவா திருச்சி குழந்தைகளுக்கு வந்து சிறந்த ஒரு இணை உணவாக. இப்போ சிறுதானியம் மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தோட சிறுதானியம்னா நம்ம இப்போ வந்து கேப்பை மட்டும் நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு பலதரப்பட்ட தானியங்கள் ஒரு 4-5 தானியமாகவே நம்ம சேர்த்து தான் நம்ம சத்து மாவு பண்ணுறோம். இப்போ அரிசி சார்ந்த உணவுனா அரிசி மட்டும்தான் இருக்கும். ஆனால் சிறுதானியங்கள் சார்ந்த ஒரு சத்து மாவுனா எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும். அதான் ஒரு சிறு சிறுதானியத்தில் எல்லா நன்மையும் நமக்கு வந்து ஒரே ஒரு உணவுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு.
1: இப்ப சிறுதானியங்கள்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா நிறைய இருக்கு. இப்ப நம்ம உணவே மருந்துதான் வாசிக்கணும், அது ஒரு உணவை எடுத்துக்கிறோம் நம்ம.
0: இன்னொன்னு சிறுதானியத்துல வந்து அதிகமா வந்து இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாம் அதிகமா இருக்கு அரிசியை காட்டிலையும்.
1: சிறுதானியங்கள் எடுத்துக்கிறோம், எந்த முறையில அதை சமைச்சு எடுத்துக்கிறது?

0: இப்ப வேக வச்சு எடுத்துக்கிறதா நீங்க சொன்ன ஒரு முளைக்கட்டி சாப்பிடலாமா?
1: எல்லாரும் விரும்பியும் சாப்பிடணும். இப்ப
0: சிறு குழந்தைகளுக்கு
1: எல்லாமே அதனால சிறு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இணை உணவா வந்து அது கொடுக்கலாம். சிறுதானியங்கள் கூட வந்து மட்ட அரிசி, பாலிஷ் பண்ணாத மட்ட அரிசி கூட சேர்ந்து அது கூட வந்து கீரை வகைகளை காய வச்சு அதை பொடி பண்ணி, கேரட் அந்த மாதிரி அதையும் பொடி பண்ணி நல்ல ஒரு சத்து மாவா வந்து தயார் பண்ணி கூட வந்து கொஞ்சம் பருப்பு வகைகள் ஏதாச்சும் நம்ம சேர்த்து இது பண்ணினோம்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டா நல்ல புரத சத்து அதிகமாக கொடுத்து கேலரி அலவன்ஸும் அதிகமாக இருந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு உணவு போக வந்து அதில் இருக்கிற இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சிறந்த இணை உணவாக வந்து நம்ம தயார் பண்ணலாம் குழந்தைகளுக்கு. இன்னும் முக்கியமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒவ்வாமை இருக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிறுதானியம் எடுத்தால் ஒன்றும் பண்ணாது, கேப்பை வந்து ஒரு சிலருக்கு வந்து சேராது, ஒரு வயசாக அதிகமாக வந்து நார்பொருள் அதிகமாக இருக்கிறனால ஒரு சிலருக்கு வந்து சேராது. அதனால வந்து எப்போதுமே நம்ம முளை கட்டினோம்னா அதில் வந்து ஜீரண சக்தி வந்து எளிதாக இருக்கும். அதனால் சிறுதானியங்களை எப்போதையும் முளை கட்டி இல்லாட்டி புளிக்க வச்சு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நல்லது. பருப்பு வகைகள் வந்து நம்ம அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்ம எப்போதுமே அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள், மாவு பொருள் நம்ம முக்கியமாக உணவாக எடுக்கிறோமா, ஸ்டேபிள் ஃபுட், அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பருப்பு வகைகளுக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது.
0: அதிகபட்சமாக நம்ம வீடுகளில் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, பாசி பருப்பு இந்த மாதிரி தான்.
1: தினப்படி வந்து எப்படி அரிசியோ ஏதோ ஒரு தானியம் நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு வகை வந்து நம்ம எப்போதுமே இருக்கணும். ஏன்னா வந்து புரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அமிலம் இருக்குது. ஸோ அதில் வந்து எது வந்து இப்போ அரிசியில் பார்த்தீங்கன்னா லைசின் குறைபாடு இருக்குது, மித்தியானைன் கூட இருக்கும். பருப்பு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மித்தியானைன் குறைபாடு இருக்கும், லைசின் கூட இருக்கும். பருப்பும் ஒரு தானியமும் நான் சேர்ந்து சாப்பிட்றப்ப எதில் ஒன்று வந்து குறைவாக இருக்குதோ பருப்பில் வந்து மேம்பட்டு இருக்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஊட்டச்சத்து வந்து நமக்கு கொடுக்கும். எப்போதுமே ஒரு தானியத்தோட பருப்பு நம்ம சாப்பிடணும். அதிகமாக வந்து பருப்பை வந்து நம்ம தினப்படி சாப்பிடணும். ஏதோ ஒரு வகைகளை வந்து நம்ம தூரம் பருப்போ, பாசி பருப்போ, கடலை பருப்போ, கொள்ளு, இப்படி நிறைய வந்து தட்டைப்பயிறு அந்த மாதிரி வந்து நிறைய பருப்பு வகைகள் இருக்குது. ஸோ நரிப்பயிறு அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம வந்து தினப்படி எடுக்கிறது வந்து புரதமும் நமக்கு வந்து சேரும். அது போக நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புல போய் சேர்றதுக்கு ஏதுவாக இருக்கும்.
0: இப்போ உணவுல அரிசி போக சிறுதானியம் பருப்பு பார்த்துருக்கோம், வேற என்னெல்லாம் இருக்கணும்?
1: கீரைகள், பழங்கள், பால், மாமிச வகைகள், நட்ஸ், அப்புறம் வந்து எண்ணெய் வித்துகள். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து தினப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே உணவுகளை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ எப்படி வந்து தானியங்கள் எடுக்கிறோமோ, பருப்பு வகைகள் எடுக்கிறோமோ, அதே மாதிரி கீரை வகைகள், நிலத்துக்கடியில் விளையிற கிழங்கு வகைகள், பின் அதுக்கப்புறம் பழங்கள், காய்கறிகள், பால், மாமிசம், முட்டை, சர்க்கரை எல்லாமே வந்து நம்ம அளவில் வந்து சரிவிகிதமாக நம்ம எடுக்கணும். யாருக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு சர்க்கரை வியாதி இருக்குதோ அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு தான் வந்து இந்த மாவு பொருட்களோ அந்த சர்க்கரையோ அதெல்லாம் தான் அவங்களுக்கு பரிந்துரைக்கல. மற்றபடி எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது எல்லா உணவு வகைகளும் வந்து சரி விகிதமாக வந்து நம்ம எடுத்துக்கு வந்து ஃபுல்லாக ஆரோக்கியமாக உண்டாகும்.
0: பதப்படுத்துதல்லாம் என்ன மேம்? இப்போ நம்ம வீட்டில் பதப்படுத்துதல்லாம் என்ன மிஞ்சி மிஞ்சி ஃப்ரிட்ஜில் இப்போ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி ஒரு ரெண்டு நாள் வச்சு இது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆரோக்கியமான முறை தானா? சூடு பண்ணி பயன்படுத்துகிறோம் எத்தனை நாள், எத்தனை வாட்டி அப்படி பண்ணி?
1: முதல் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்துறது வந்து பழங்கள், காய்கறிகள் எது வந்து அதிகமாக வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து அதிகமாக வந்து பதப்படுத்தணும். இப்போ தக்காளி அதிகமாக வந்து ஒரு சீசனில் இருக்கும், வெங்காயம் அதிகமாக சீசன் இருக்கும். ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அது விலை இருக்கும், நம்மளால் வாங்க முடியாது. அதனால் எப்போ வந்து நமக்கு அதிகமாக வந்து விலை கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து கூடுதலாக வந்து மகசூல் இருக்குதோ அப்போ வந்து அதை வந்து நம்ம பதப்படுத்திடலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு ஜூஸாவோ, ஸ்குவாஷு, கெச்சப்பு, ஊறுகாய், ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி வெங்காயம் வந்து வடகம் போடுறது அந்த மாதிரி நிறையா நம்ம வந்து பதப்படுத்தலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், பழச்சாறுகள், எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து நம்ம வந்து சாராகவும் புளிஞ்சு அதை ஜூஸாகவும் வந்து நம்ம போட்டு வைப்போம். ஸோ அதை வந்து வாழ்நாள் நீடிக்கிறதுக்கு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பாதுகாப்பான்னு யூஸ் பண்ணுறோம். அதுதான் ப்ரிசர்வேஷன். ப்ரிசர்வேஷன் வந்து பாதுகாப்பான்னு மட்டும் இல்லை, ஸோ அதை வந்து சூடுபடுத்துறது, அதில் வந்து பாஸ்டரைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட உள்ள கிருமி எல்லாம் வந்து போக்குறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெப்பம் எல்லாம் கொடுப்போம். போக வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தோம்னா அது வந்து வாழ்நாள் வந்து நீடிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்னென்ன அடிட்டிவ்ஸ் நம்ம வந்து எந்த உணவில் போடுறோம் எல்லாத்துக்குமே வந்து தர நிர்ணயம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கெடுதல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்து நம்ம ஒரு மில்லிகிராம் போடுற இடத்துல நம்ம 2 மில்லிகிராம் போடுறது
0: கேசரியெல்லாம் வீட்டில் செய்வோம், அதுக்கு கேசரி பவுடர் ஒன்று போடுறாங்க, அது அந்த கலர் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்துறதால என்னென்ன பாதிப்புகள், எல்லாம் பயன்படுத்தலாமா கூடாதா அந்த மாதிரி? எப்படி
1: சில உணவு வகைகளில் பார்த்தீங்கன்னா நிறங்கள் மெயினாக வந்து நம்ம வந்து சேர்க்குறோம், ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன். ஸோ இந்த இப்போ சில்லி சிக்கன்னா நமக்கு சிவப்பாக இருந்தால் தான் நான் வந்து சில்லி சிக்கனுங்கிறோம். அதே மாதிரி இந்த தந்தூரி சிக்கன் எல்லாத்துக்குமே ஒரு கலர், அதே மாதிரி கேசரி வந்து நமக்கு வந்து சிவப்பாக இருந்தால் தான் அது கேசரி. இப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் கேசரி பவுடரில் வந்து கொஞ்சமாக வந்து சேர்க்கறதுனால ஒரு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையான கலர் பொடிகளே வந்துருச்சு. நம்ம செயற்கையாக வந்து கலர் பொடிகள் வந்து

0: பரோட்டா எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். ஸோ எல்லா கெமிக்கல்ஸுமே வந்து கேன்சர் உண்டாக்கக்கூடியது, கிட்னியை வந்து பாதிப்படையக்கூடியது, ஈரலை பாதிப்படையக்கூடியதுக்கெல்லாம் வந்து ஏன்னா வந்து இந்த நிறங்கள் தான், சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் தான் காரணம். இப்போ நம்ம ரோட்டிலே போனோம்னா நிறைய வந்து சில்லி சிக்கன் அப்படி சிவப்பாக வந்து இருக்கும், அதே மாதிரி காலிஃப்ளவர், காளான் இதெல்லாமே வந்து சிவப்பு கலரில் போட்டு அப்படியே வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு கொடுப்பாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறங்கள்னால நமக்கு வந்து உபாதைகள் வரும், பின்ன வந்து எண்ணெய் சூடு பண்ணி அதே எண்ணெயை வந்து இது பண்ணுறனால. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னு சொல்கிற மாதிரி பல நோய்களை வரக்கூடிய காரணம். எனக்காச்சும் சொன்னால் வெள்ளையாக வந்து கேசரி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, எப்படி உப்புமா இருக்குதோ, ஆனால் வந்து நமக்கு வந்து கேசரினா இந்த கலர் தான். இப்போ ஒரு கல்யாண பந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரினா சிவப்பு இருந்தால் தான் அந்த இது ஆரோக்கியம்னு சொல்லி இப்போ நிறைய பேரை வந்து கேசரிக்கு வந்து கலர் போடுறதில்லை. அப்படி இருந்தாலுமே இயற்கையான முறையிலே வந்து இயற்கை கலர்கள் நிறப்பு வந்து இருக்குது. இப்போ கிரேப் தோல்லேருந்து நிறப்பொடி இருக்காங்க, கேரட்லேருந்து நிறப்பொடி எடுக்கிறாங்க. அதனால் நேச்சுரலாக வந்து எது வந்து ஃபுட்டு இருக்கோ அதில் இயற்கையான கலர் பொடி வந்து இப்போ தயார் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் இருக்குது.
1: இந்த இயற்கை நிறமூட்டிலாம் மக்களுக்கு கிடைக்கிற இதில் தான் இருக்காங்க மேம்.
0: இயற்கை நிறையூட்டி கிடைக்காட்டி கூட இப்போ நம்ம கிரேப்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், கிரேப்ஸ் தோல்ல இருந்து எடுத்து கொதிக்க வச்சு நம்ம சாறு பிழிஞ்சா நம்மளே வீட்டில் வந்து தக்காளி இருக்குது, தக்காளி வந்து கொஞ்சம் கொதியதில் வச்சிங்கன்னா அதில் வந்து கலர் வரும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது வந்து ஒரு அளவுக்கு கலர் கொடுக்கும்,
1: சுவை மாறுபாடு
0: அதே மாதிரி இப்போ சில்லி சிக்கனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகா இருக்கும், காஞ்ச மிளகா, சிவப்பு மிளகா, அந்த மிளகாயை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆற வச்சு அந்த மிளகாயை வந்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த சில்லி சிக்கன் அந்த மாதிரி எதுக்கும் அது வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும்.
2: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் உணவே மருந்து எனும் தலைப்பில் மதுரை சமுதாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு மற்றும் சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ஹேமலதா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்ஸ் அப்படிம்பாங்க, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சத்தும் மினரல்ஸும் தாது உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது, கீரை வகைகள் இருக்குது. அப்படி கேரட்டு, முருங்கைக்கீரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணல. இப்போ முருங்கைக்கீரை வந்து சூப்பர் ஃபுட்டுங்கிறாங்க, அதை வந்து காய வச்சு உலர்த்தி
1: அந்த மாதிரி
0: இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணி அதை வந்து மற்ற நம்ம எந்தென்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அது கூட ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து அது சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியது.
1: அது போக வந்து அப்பயே பறிச்சும் சமைச்சும் செய்வாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொடிங்க அப்போ அதில் இருக்கிற ஊட்டச்சத்துலாம் அப்படியே தான் இருக்கும் மேம்.
0: நம்ம வந்து காய வைக்கிறப்பையோ வெப்பப்படுத்துகிறப்பையோ வந்து உயிர் சத்து சி தான் வந்து குறையும், மற்றபடி அதில் இருக்கிற எல்லா சத்துமே வந்து தப்ப வெப்பநிலைக்கு வந்து அவ்வளோக்கா வந்து அது மாறுபடாது. ஸோ எல்லா கீரை வகைகள் பருப்பு வகைகள் வந்து நம்ம சாதாரணமாக வந்து நம்ம சமைக்கும் முறையில் வந்து அவ்வளோ வந்து சத்து குறைபாடு இருக்காது. நம்ம சாதாரணமாக சமைக்கிறதுல வந்து சத்து கூட தான் செய்யும். இப்போ எல்லாமே வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்து பைண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம எப்போ வந்து இப்போ ஒரு கேரட்டே நீங்கள் பாருங்களேன், கேரட் அப்படியே பச்சையாக சாப்பிட்றக்கும், லேசாக வந்து வேக வச்சு சாப்பிட்றக்கும், லேசாக வேக வச்சு சாப்பிட்ற கேரட்டில் வந்து அதிகமாக சத்து நம்ம உடம்புக்கு போய் சேரும். ஏன்னா பச்சை கேரட்டில் வந்து அதிகமாக வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக பைண்ட் பண்ணி அவ்வளோக்கா வந்து அந்த நிறங்கள் கொடுக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் வந்து அந்த பீட்டா கேரட்டின் அதெல்லாம் வந்து அதிகமா வந்து வெளிப்படையா வந்து அது ரிலீஸ் ஆகாது. சோ அதனால வந்து எப்பதுமே வந்து வேக வைக்கிறது
1: கொஞ்சம் எளிதா நமக்கு கிடைக்கிற மாதிரி. ஆமா,
0: எப்ப வந்து நமக்கு விட்டமின் சி நமக்கு எப்ப தேவையோ நம்ம சாப்பிடுற உணவுல வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம், எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம புளிஞ்சுக்கலாம், நெல்லிக்காயை வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம், நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா கூட போதும். 50 மில்லிகிராம் உயிர் சத்து சி வந்து இருந்தாவே நமக்கு இரும்பு சத்து நம்ம உடம்புல போய் சேரதுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாதது. சோ எப்ப இரும்பு சத்து நமக்கு வந்து எப்ப குறைபாடு இருக்குதோ இரும்பு சத்தும் உயிர் சத்து சியும் சேர்ந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எப்போ வந்து புரோட்டீன் நமக்கு போதுமான அளவுக்கு வந்து நம்ம புரதம் வந்து எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து சத்து குறைபாடு அதிகமாக வந்து இருக்காது. ஏன்னா எந்தெந்த புரத உணவு எடுக்கிறோமோ அதிலே போதுமான அளவுக்கு நம்ம சத்து கிடைக்கும். உடல் எடை வந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியோ அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியோ வந்து குறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து புரத சத்து அதிகமாக இருக்கணும். அது போக வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி உயிர் சத்துகளும் தாது உப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். நியூட்ரி டென்ஸு ஹை கேலரி ஃபுட்டு இட்லி எது எது நம்ம பாரம்பரிய பணியாரம் கொள்ளக்கட்டை எது நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்றோம் எல்லாமே இந்த மாவை வச்சே நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு அவங்களுக்கு வந்து நல்லதுங்கிறது வந்து எல்லாமே பழங்காய்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பேலன்ஸ்டாக அவங்க சாப்பிட்றது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம ரத்த அணுக்கள் வந்து அது போதுமான அளவுக்கு வேலை பண்ணுறதுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து அது விட்டமின் பி12 வந்து ரொம்ப இன்றியமையும்.

0: கிடையாது. இப்போ நம்ம சைவ உணவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி12 நம்ம கிடைக்காது. ஸோ அதில் வந்து இப்போ எங்கள் கல்லூரியில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ மில்லட்லேருந்து பால் தயாரி பண்ணுறாங்க. இப்போ எப்படி ராகி ஊற வச்சு பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி மற்ற சிறுதானியங்கள்லேருந்து ஊற வச்சு பால் எடுத்து நொதிப்பொருள் ப்ரோபியோனி பாக்டீரியான்னு சேர்த்து அதில் வந்து விட்டமின் பி12 உருவாகுது. ஸோ இது வந்து சைவத்துலேயும் விட்டமின் பி12 உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உடல் பருமனை குறைக்கிறவங்க வந்து மெயினாக வந்து கொழுப்பு அதிகமாக வந்து எடுக்கக்கூடாது. ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20-25 ml கொழுப்பு தான் சேர்க்கணும். இப்போ வந்து நான் சேர்க்கணும்னா நம்ம சமையலில் வந்து சேர்க்கறது
1: கொழுப்பு நிறைந்த உணவுகள்லாம் எது?
0: எண்ணெய் வகைகள், எண்ணெய் வகைகள், இப்போ கடலை எண்ணெய் எல்லாமே எண்ணெய் சார்ந்த உணவு வகைகள் வந்து எது நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போ தாளிக்கிறதுக்கு உபயோகிப்போம், இட்லி பொடிக்கு உபயோகிப்போம், எல்லாத்துலேயும். அது போக வந்து கீரை நெய் சாக்கிற எது எது நம்ம சேர்க்குறோமோ 20 ml மேலே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அது போக வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத எண்ணெய் வகைகள் அந்த தானியத்தில் இருக்கும். தானியத்தில் பருப்பு வகைகள் எல்லாத்துலேயும் ஏற்கனவே எண்ணெய் இருக்குது. அது போக நம்ம சேர்க்குற வந்து 20 ml தான் நம்ம சேர்க்க முடியும். ஸோ ஒரு 4-5 பரோட்டா சாப்பிட்டாங்கன்னா எத்தனை மடங்கு வந்து அவங்க எண்ணெய் வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அது போக வந்து மாமிசத்தில் வந்து அதிகமாக கொழுப்பு இருக்கிற மாமிசங்கள், ஸோ அதை வந்து அவங்க வந்து தவிர்க்கணும். இது போக வந்து உணவு கட்டுப்பாடில் வந்து அதிகமாக நார்பொருள் எது இருக்கோ நார்பொருள் அதிகமாக இருக்கிறது வந்து அவங்க வந்து சேர்த்துக்கணும்.
1: அது நார்ச்சத்து உள்ள பொருட்கள்லாம்
0: நார்ச்சத்து இருக்கிற பொருட்கள் நம்ம சொன்னது அரிசி வகையில் பார்த்தீங்கன்னா மட்டை அரிசியில் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் எது வந்து பாலிஷ் பண்ணாத அரிசி வகைகளில் இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின அரிசியில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். எப்படி வந்து அரிசி வந்து மட்டை அரிசி இருக்குது, மட்டை அரிசியில் வந்து முளைப்பகுதி அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த முளைப்பகுதியை வந்து அந்த அப்படியே அந்த மட்டை அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம முளைக்க வச்சோம்னா எப்படி பச்சை பயிர் முளைக்குதோ அதே மாதிரி இது முளைக்கும். ஸோ அந்த முளைக்கட்டின அரிசி வந்து மெயினாக வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க உடல் பருமன் உள்ளவங்களுக்கே வந்து ரொம்ப உகந்ததாக நாங்கள் ஆராய்ச்சி முடிவுகள் வந்து தெரிவிக்குது. ஸோ அந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவுகள். பின்ன வந்து பருப்பில் வந்து தோலோடு இருக்கிறது, இப்போ கொண்டக்கடலை காணப்பயிறு எல்லாமே வந்து தோலோடு இருக்கிறது வந்து அவங்க சாப்பிட்றது வந்து நார்பொருள் அதிகமாக இருக்கிறது வந்து அது வந்து நல்லது. கீரை காய்கறிகள் எல்லாமே வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். எல்லாம் கீரை எப்போதுமே ஒரு பிளேட் சொல்லுவாங்களே பிளேட்டில் வந்து பாதி இது வந்து எப்போதுமே பழங்காய்கறிகள் இது இருக்கும். அதில் இன்னொரு பாதி வந்து இது பண்ணதில் தான் வந்து மாவு பொருள் இருக்கணும், அடுத்ததுல இருந்து புரதம் இருக்கும். ஸோ இது தான் அதிகமாக வந்து அவங்க சாப்பிடணும். ஆனால் நம்ம அப்படி சாப்பிட்றதில்ல, அரிசியை தான் அதிகமாக சாப்பிட்றோம். அரிசி கம்மி பண்ணிவிட்டு பழங்காய்கறிகள் புரத சத்து கொடுக்கக்கூடிய பருப்பு வகைகள்
1: எடுத்துக்கலாம்,
0: அதிகமாக எடுக்கலாம்.
1: இப்போ டயட்டுங்கிற பேரில் மேம் சில பேர் சில வேலைகள் சாப்பிடாமல் இருக்காங்க, அது சரியான முறையா மேம்?
0: எப்போதுமே உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து உணவு பழக்க வழக்கம் வந்து முக்கியமோ அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து டயட்டில் உடல் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உணவு மட்டும் கட்டுப்பாடு பண்ணால் மட்டும் போதாது. அது மாதிரி இப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்பாங்க, 16 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாமல் அதுக்கு ஊடார வந்து நல்லா சாப்பிட்றது. ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ இந்த 3 வேளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்ணும். இரவு நேரம் மட்டும் ஒரு 7 மணிக்குள்ளே அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு 9 மணிக்கு அப்படி வந்து நம்ம சாப்பிட்ணும். இதுக்காக நிறையா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து 3 வேளை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து இன்றியமையாது. சைவத்தில் வந்து புரதத்துக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து பருப்பு வகைகளை வந்து எடுத்துக்கலாம். அது போக வந்து பன்னீர் சார்ந்த அந்த மாதிரி பருப்பு வகைகளே வந்து நிறையா இருக்குது. பருப்புலேருந்தே வந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பண்ணுறாங்க. இப்போ சைவ ஈரல் மாதிரியே வந்து பருப்புலேருந்து பண்ணுவாங்க. பன்னீர் வந்து சோயா பன்னீர் அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்கலாம். இந்த நடக்கல பருப்பு அந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து எண்ணெய் வித்துகள் உள்ளதும் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லதான். இப்போ சர்க்கரை வியாதி இருந்தாவே அரிசி எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அளவு அரிசி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வந்து அரிசி வந்து சுவையாக இருக்கிறனால ரொம்ப வந்து ஒரு இடத்துல ஒரு பங்கு நம்ம சாப்பிட்ற இடத்துல 3-4 பங்கு நம்ம சாப்பிட்றோம். ஸோ இட்லி வந்து 4 இட்லியோடு நிறுத்தாமல் ஒரு 7-8 இட்லியும் கூட அவங்க சாப்பிடக்கூடிய அதே மாதிரி சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மாவு பொருள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து எது சாப்பிட்டாலும் நல்லதாக இருந்தாலும் எது சாப்பிடக்கூடாது. பருப்பு வகைகள் ஒருத்தருக்கு வந்து 1 கிலோ வெயிட்டுக்கு வந்து 1 கிராம் புரதம் தான் வேணும். புரதமே வந்து நம்ம அதிகமாக எடுத்தால் புரதத்தை வந்து சீர்ணித்து வெளியேற்றுறது வந்து நம்ம கிட்னிஸ் தான். அப்போ வந்து கிட்னிக்கு வந்து பழு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எது வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அந்த வயசுக்குள்ளவங்களுக்கு வந்து எது நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடணும். இப்போ பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து அதிகமாக வந்து புரதம் அதிகமாக எடுத்துப்பாங்க. நிறைய மாமிச வகைகள் நிறைய வந்து முட்டை வகைகள் அதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு வந்து அதிகமாக வந்து பழு வந்து கிட்னிஸில் வந்து அதிக பழுவ நம்ம வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும்.
1: எல்லாமே சரிவிகிதமாக
0: நம்ம சாப்பிட்றது வந்து நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ ஃபைட்டேட்ஸு, டேனின்ஸ், சாப்பனின்ஸ், ஹீமோக்ளோட்டின்ஸ், சாப்பனின்ஸ் அப்படி நிறையா வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து அந்த சத்து நம்ம உடம்பு போய் சேராமல் இருக்கிறதுக்கு

0: தடுக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து நம்ம எப்படி வந்து அதை சமைக்கும் முறைகள்லே வந்து அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். நம்ம அந்த பருப்பு வகைகளே வேக வைக்கிறப்பையோ, இப்போ ப்ரெஷர் குக்கரில் அதிகமாக வேக வைக்கிறோம், அதே மாதிரி நம்ம வந்து புளிக்க வைக்கிறோம், எப்படி இட்லி மாவு புளிக்க வைக்கிறோம், முளைக்க வைக்கிறோம், இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து நமக்கு கம்மியாகும். எல்லா பதப்படுத்துகிற தொழில்நுட்பம் காட்டிலும் வந்து நம்ம முளை கட்டுறப்போ அதில் அதிக வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கிறப்போ அந்த தண்ணியிலே வந்து அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு கா மடங்கு போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம முளை கட்டுவோம், முளை கட்டுறப்போ பாதி இது போயிடும். பின் அதுக்கப்புறம் அதை வந்து காய வைப்போம், அதில் வந்து ஒரு 90% மட்டும் வந்து அது வந்து போயிடும். ஸோ அதான் இந்த மாதிரி இப்போ நம்ம ரெகுலராகவே வந்து என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை வந்து கம்மி பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது.
1: ஸோ உணவை சரியான முறையில் சமைச்சு
0: சாப்பிடணும்.
2: இதுவரை உணவே மருந்து எனும் தலைப்பில் மதுரை சமுதாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு மற்றும் சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜி ஹேமலதா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள்.
3: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் இயற்கையின் அதிசயம் பூஞ்சைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். பூஞ்சை என்பது ஈரப்பதமான சூழல்களில் வளரும், அனைத்து இடங்களிலும் வித்துக்கள் மூலம் வளரும் நுண்ணுயிரி. பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது என்பதால் ஒட்டுண்ணி மட்குண்ணி இணைப்புயிரிகளாக வாழ்கின்றன. இயற்கையை சுத்தப்படுத்தும் அற்புதமான படைப்பான பூஞ்சைகளின் துணையின்றி பூமியை பாதுகாக்க முடியாது. மறுசுழற்சி செய்து மண்ணின் வளத்தை பெருக்குவதால் விவசாயத்தின் வளர்ச்சிக்கும் பூஞ்சைகள் மறைமுகமாக உதவுகின்றன. பூஞ்சை இனம் இல்லை என்றால் பூமியில் பல அடி உயரத்திற்கு கழிவுகள் மட்டுமே நிரம்பி இருக்கும். குப்பை, வாடிய தாவர பாகங்கள், இறந்த மிருகங்கள் போன்றவை பூஞ்சைகளின் தாக்கத்தால் மறுசுழற்சி பெற்று வளமான மண்ணாக மாறுகிறது. நீர்நிலைகளில் வாழும் பூஞ்சைகள் அங்கு சேரும் குப்பை, கழிவு, எண்ணெய் போன்றவற்றை நொதிக்க செய்து உயிரினங்கள் வாழ தகுதி உடையதாய் மாற்றுகின்றன. எனவே பூஞ்சைகளை பூமியின் சுற்றுச்சூழலின் முதுகெலும்பு என கூறுகிறார்கள். பூஞ்சைகள் சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த காளான்களையும் தருகின்றன. பால் சார்ந்த தொழிற்சாலைகள் பிரெட், கேக் தயாரிப்பில் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் பயன்படுகிறது.
2: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர்.பி. பரிமளா தேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை. ஆட்டெரு அந்த வருடம், மாட்டெரு மறு வருடம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விதை பெருமுன் கீரை சம்பா விதை நெல்லை ட்ரம் சீலர் மூலம் விதைப்பு செய்தால் நல்ல மகசூல் பெறலாம். விதை பெருமுன் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல்

0: இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்த போது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவிக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தாவேக அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயது

உட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவுச்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: எங்கே போடா தள்ளி நான் முள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு போட்டா அங்க இங்க அடிக்கிறிய சொல்லி எங்கிட்ட பண்ண வள
1: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் முதலாவதாக வெயிலால் வெந்த வயல்கள், வறண்டு போன குளங்கள், மேகத்தை நோக்கி ஏங்கும் கண்கள், இவையெல்லாம் எழுப்பும் ஒரே ஓசை மழை வேண்டும். மழை என்பது மண்ணின் உயிர், விவசாயிகளின் நம்பிக்கை, மழை வேண்டி பாடிய மண். உரை வழங்குகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் புரட்சித் தலைவர் டாக்டர் MGR கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி மாணவி எம் பவிஷ்ணா.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, மனித வாழ்க்கையோட அடிப்படை என்னன்னா அது மண்ணும் மலையும் தான். அந்த மலை வேண்டி பாடிய மண்ணின் கதையைத்தான் இப்போ நாம கேட்க போறோம். மண் மனித வாழ்வின் அடிப்படை. மனிதன் தோன்றுவதற்கு முன்பே இருந்ததும், மனிதன் மறைந்த பின்னும் நிலைத்திருப்பதும் மண்ணே. மனிதன் உண்ணும் உணவு, அணியும் உடை, வாழும் வீடு என அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது மண்ணாகும். ஆனால் அந்த மண்ணே இன்று தண்ணீரின்றி வாடி மலைக்காக இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மலை என்பது இயற்கையின் அருள். மண்ணுக்கும் மனிதனுக்கும் உயிர் தரும் அமுதம். மழை இல்லாத காலங்களில் மண் வெடித்து காய்ந்து தன் துயரத்தை வெளிப்படுத்துவது போல தோன்றுகிறது. மண் உயிரின் தாய். மண் இல்லாமல் மனித வாழ்வு இல்லை. மனிதன் உண்ணும் உணவு மண்ணில் இருந்துதான் வருகிறது. மண் தாயை போல மனிதனை காக்கிறது. மண்ணின் வளம் அதன் ஈரப்பதத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. மழை பெய்தால் மண் குளிர்ந்து உயிர் பெறுகிறது. விதைகள் முளைத்து பயிர்கள் பசுமை அடைகின்றன. மழை இல்லையெனில் மண் வறண்டு உயிரற்றதாக மாறுகிறது. அப்போது மண் தன் துன்பத்தை வெளிப்படுத்த முடியாமல் மழைக்காக மௌனமாக பாடுவது போல காத்திருக்கிறது. மழையின் அவசியம். மழை என்பது இயற்கை சுழற்சியின் முதுகெலும்பாகும். ஆறுகள் ஓட, குளங்கள் நிரம்ப, ஏரிகள் தண்ணீரால் நிறைய, இவற்றுக்கும் மழை தேவை. மழை இல்லாமல் விவசாயம் மட்டுமல்ல, மனிதனின் குடிநீரும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. கிராமங்களிலும் நகரங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். மழை பெய்யும் போது மண் மகிழ்கிறது, வயல்கள் பசுமை பொருத்துகின்றன, விவசாயியின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி தெரிகிறது. மழை என்பது மண்ணுக்கு மட்டுமல்ல, மனித மனத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். அதனால்தான் மண் மழைக்காக ஏங்கி பாடுவது போல உணரப்படுகிறது. கார்மேகங்கள் கூடி கருத்த வானம் பூமி தாயின் தாகம் தீர்க்க அமுதமாய் பொழிகிறது மழை. நிலத்தின் நாசையில் புத்துணர்ச்சி, மண்ணின் மடியில் புதுவாழ்வு, மரங்கள் சிரிக்கும், மனங்கள் குளிரும், எங்கும் பசுமை, எங்கும் ஆனந்தம். மழை வேண்டி பாடிய மண் என்பது ஒரு கற்பனை அல்ல, அது இன்றே யதார்த்தம். மனிதன் செய்த தவறுகளால் மண் துன்புறுகிறது. மண்ணின் அந்த மௌன பாடலை நாம் கேட்டு உணர வேண்டும். இயற்கையை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் மழை மீண்டும் பொழியும், மண் மீண்டும் பசுமை போர்த்தும், மனித வாழ்க்கையும் செழிக்கும். மண்ணின் பாடலை மதித்து இயற்கையை காப்பதே மனிதனின் உண்மையான நாகரிகம். நன்றி, வணக்கம்.
2: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில். தொடர்ந்து மனதின் மறைவான மூலைகளில் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு மொழி கொடுப்பது கவிதை. மௌனத்தில் மலரும் மலரின் மனம் போல் இதயத்தில் பிறக்கும் இசைதான் கவிதை. ஒவ்வொரு உணர்வுக்கும் ஓர் உருவம் கொடுக்கும் கவிதை தொகுப்பினை நமக்காக வழங்க வருகிறார் சி. சுமதி காளிதாசன்.
1: அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் என்பது புத்தியை தீட்டுவதற்கு மட்டுமல்ல, உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கே. புத்தகம் எனும் நண்பன் உன் அருகே இருந்தால், அவனை வாசிக்க உனக்கு பிடித்திருந்தால், பல நோய்களும் பறந்தோடிலுமே உன் உடலை விட்டு வாழ்ந்திடுவாய். நீ நோய் நொடியின்றி 100 வயதை தொட்டு வாழ்ந்துதான் பார்ப்போமா புத்தகம் எனும் நண்பனோடு? வாழ்க்கையில எல்லாருக்குமே வாழ்ந்து காட்டணும்ன்ற உயரிய எண்ணம் நம்ம மனசுல எப்பவுமே எழுந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில நம்ம அடுத்த தலைப்பு வாழ்ந்து காட்டு. உலகமே வியக்கும்படி வாழ்ந்து காட்டிடு. வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை, பேரும் புகழோடு வாழ்ந்து காட்டிடு. சாக்கடையாக ஒழுக்கமின்றி வாழ நினைக்காதே, சந்தனமாக மனமாய் வாழ்ந்து காட்டிடு. பிறரின் பொருள் மீதும் உறவின் மீதும் மோகம் கொள்ளாதே. உன்னை வெல்ல யாருமில்லை என்று வெற்றி சிகரத்தில் சாத யாழலாய் அமர்ந்து உலகமே வியக்கும்படி வாழ்ந்து காட்டிடு. நம் அடுத்த தலைப்பு
2: தாய்மை. கருவறையில் காற்றடைத்து கற்பனையில் என நினைத்து உன் உடல் வருத்தி என் உயிர் வளர்த்தாய். புவியிலே என இறக்கி பூவிலே என கிடத்தி தேனி வளர்த்தாய். உன் உடல் வருத்தினாய், உன் குருதி பாலாக்கினாய். என் உதிரம் பெருகிடவே என் பசி தீர்த்தாய். பாலாறு உன் உள்ளம், தேனாறு உன் பேச்சு, செண்பகம் உன் அரவணைப்பு, மொத்தத்தில் நீ ஒரு குற்றாலம். உன் உடல் மெலிந்தாலும் என் உடல் வளர்த்திடுவாய். என் பாதை எதுவென்றே என்னாலும் காட்டிடுவாய். எனதருமை தாயானாய், நான் உந்தன் சேயானே. என் நெஞ்சில் உனை வடித்து வாழும் வரை உன்னை போற்றி வணங்கிடுவேன் தாயே உன்னை.
1: நம் அடுத்த தலைப்பு
2: தேடல். இருள் சூழ்ந்த பிறகும் நீ இன்னும் வீடு வரவில்லை என நான் காத்திருக்க, சென்ற பணிதான் முடியவில்லையோ என்று நான் நினைத்திருக்க, நீயோ உனக்காக நான் காத்திருப்பேன் என நினைத்து மனதுக்குள் தான் துடிக்க, பறக்கும் பறவை போலே விரவாய் பறந்து வந்தாயே. வானில் மின்னல் மினுமினுக்க சூரியனில் இருள் ஒளியாய், என்னை பார்த்த நொடியில் உன் முகம் பளபளக்க கதிரவனும் வந்தானே. பொழுதும் விடிந்ததே, இரவு வந்து விட்டாலும் உறங்கத்தான் மனமில்லை. உறங்க மனம் இருந்தாலும் கண்கள் உறங்கத்தான் விரும்பவில்லை. நிலவொளியாய் நீ இருக்க உன்னை பார்த்தபடி நான் இருக்க, விடிந்தால் நீ சென்று விடுவாயோ என்று என் மனம் துடிக்க, நிலவை போல உன்னை நினைத்து உறங்காமல் உன்னை ரசித்துக் கொண்டிருக்கின்றன என் கண்கள். காரணம் இல்லாமலே மகிழ்ச்சியாக இருக்கும் என் மனமே, வருத்தமாக இருக்கும் ஒரு தினமே. மனம் எப்படி இருந்தாலும் அதை மாற்ற நம்மால் மட்டுமே முடியும் என்றும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை உன் கையில்.
1: எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சவங்க நம்மளை இழந்துட கூடாது என்னும் நம்ம மனசுல கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில அடுத்த தலைப்பு இழந்து விடாதே. உருகும் நிலையில் ஓர் இதயம் ஒரு காதலை சுமந்திருந்தால், உருகி உருகி ஓர் இதயம் உன்னை காதலித்து அன்பு மலை பொழிந்திருந்தால், மனதில் நீ நினைத்தவுடன் உன் கண் உன்னே வந்து நிற்கும் அன்பு கிடைத்திருந்தால், உனக்காக நான் இருப்பேன் என்று உன் தோழனாய் உன் அருகில் இருந்தால், பிறருக்காக இழந்து விடாதே அந்த உறவை. ஒவ்வொரு உறவுக்கும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சூழல பாத்தீங்க நம்ம பிடிச்சவங்க ஏதாச்சும் ஒரு தியாகம் செய்வோங்க. அந்த வகையில நம்ம அடுத்த தலைப்பு தியாகம். தொடராத உறவுகளில் பலவும் நாம் அதிகமாக நேசித்த உறவுகளை தொடர்

பொருந்தாத உறவுகளில் பலவும் நாம் அதிகமாக நேசித்த உறவுகளே. நீ இன்று நான் இல்லை, நான் இன்று நீ இல்லை என வாழ்ந்த சில உறவுகளை குடும்பத்திற்காக காதலை தியாகம் செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தொடராத உறவுகளாகவே. இப்ப மனிதர்கள் எல்லாருக்குமே வெற்றி வாகை சூடணும்ன்ற ஆசை எப்பவுமே இருக்கும். வெற்றி பெறது யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் நம்ம அடுத்த தலைப்பு வெற்றி. விரல் தொடும் தூரத்தில் வெற்றி இருந்தாலும் கூட பலருக்கும் இருக்கும் இடம் தெரியவில்லை. முயற்சியை மூலதனமாக கொண்டு தன்னம்பிக்கை ஏணிப்படியாக கொண்டு வீரநடை ஒன்று நடந்து பார். விரல் தொடும் தூரத்தில் உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது வெற்றி. போகும் வழியில் முள்ளும் உண்டு கல்லும் உண்டு, பூவும் உண்டு காயும் உண்டு. நீ போகும் வழியை நீ அறிந்திருந்தால் கல்லுக்கும் முள்ளுக்கும் இடையே உள்ள பாதை உன்னை வரவேற்கும் வெற்றி பாதை இதுவென்று. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரசிகன் சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த வகையில நம்ம காற்றுக்கும் ரசிகன் இருக்காங்க தெரியுமா? இப்ப நம்ம அடுத்த தலைப்பு காற்றின் ரசிகன். ஜன்னலில் வீசும் காற்றில் என்னை அறியாமலே ஒரு நிமிடம் மயங்கித்தான் போனேன். மனதிற்குள்ளே ஒரு நிமிடம் கண்டேன் ஒரு அமைதியை. இந்த நிமிடம் நீடிக்குமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். காற்றும் மனதில் உள்ளே கவிப்பாடும் என்பதை அறிந்து கொண்டேன். காற்றுக்கும் ரசிகர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்னை போலவே. மல்லிகைப்பூ போட வாசம் எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆனா மலையின் வாசத்தையும் எல்லாருக்கும் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். மலையின் வாசம் நம் மண் வாசம் அல்லவா? நம்ம அடுத்த தலைப்பு மலையின் வாசம். மலையின் வாசத்தில் மதி மயங்கி நின்றேன். அந்த ஒரு நிமிடம் மலையின் வாசம் பிடிக்காத மாந்தரம் உண்டோ என்று என்னுக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். மலையே, இது உன் வாசமா? இல்லை, நீ பூமியில் விழுந்ததும் உயிர் தெளிந்த மண்ணின் உயிர் சுவாசமா? மண்ணின் சுவாசமோ மலையின் வாசமோ மதி மயங்கத்தான் செய்கிறதே நம்மை போன்ற பல மாந்தர்களின் இதயங்களை.

இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனி வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனி வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
1: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கல்லூரி பிஜி படித்தது, ரெண்டு பிஜி எடுத்தேன், எல்லாமே அந்த விவசாய இதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரப்படாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லப்போல நான் கஷ்டப்பட்ட முதல்ல நீயிலும் கஷ்டப்படப்படாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படப்படாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும், தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்திங்கன்னு வச்சிங்களா விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமியெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டுருக்கேன். இப்போது சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65 விழுக்காடுகள் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்திங்கன்னு வச்சிங்களா இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன், ஒரு 15 இயர்ஸ் நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை எப்படி இல்லை எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படி இல்லை நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்ட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஒரு டேட்டா அனலைசஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால் பண்ணி பார்த்தேன்.
0: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்க?
1: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட்டு அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி, நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார், இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம்எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று புனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணிருந்தா அவர் தான், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு அவரில் ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ எம் ப்ரவுட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லப்பில. ஸோ அந்த இதில் நம்மளில் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸுக்கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்.

0: அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கோராக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க இதெல்லாம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அது மக்களுக்கெல்லாம் போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சிலாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோடு எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நோன்றது இதுமாரி சொன்னது எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும், அதான் வந்து
1: கேவிஎஸ்சி பத்தி சொல்றீங்க சார். ஒரு ஐடி செக்டார்ல இருந்த ஒருத்தர் வந்து விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ந்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லக்ஷ்மிநாராயண் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் டைரக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான் இருக்குங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க. இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கணிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்கே ஒரு பொருளை இப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எப்படி பண்ணலாம் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அது இல்லை ரெண்டாவது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறிப்பு பெரிய பொறிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனீ வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூட அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க. ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசியில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ணே இருக்கு, அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்னால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குல ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இது இல்லாமல் வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளோ முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமாக அவங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமாக இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. என்ன மட்டும் இல்லை எல்லா பெனிஃபிஷியரையும் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ஸில் காலேஜஸ்ஸு ஆர் சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனீ வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்கெல்லாம் நிறைய இப்போது இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்டு.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார், இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்குது உலக அளவில், அதில் 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி, அதில் 280 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள் மகரந்தம்

0: இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட். அவ்வளோ உள்ள பூக்கள் இருக்குது, நீங்கள் அந்த காட்டு பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டு பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது. அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்ட் அஸ் அ த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 280 இந்தியாவில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
2: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்பில்.
2: நிச்சயமாக
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
2: இப்போது உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமாக ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதில் வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துகிற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்குது. அதில் வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களாம் ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃப்யூஸ் பண்ணி வியர்ஜ் அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள்ல அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
2: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம் அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு எதுவும் பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் புதுசாக எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு. ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூடட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலேயும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
2: எல்லா
0: மதத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
2: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதுலேயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா அதுலேயும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பாகதீஸ்வரி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகளினை புரோவம்ம என தொடங்கும் ஷியாமசாஸ்திர கீர்த்தனை மாஞ்சி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏகாம்பரநாதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமகக்ரியாராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக மாதவ பூதவ என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ரேவதி ராகம், கண்டசாப்பு தாளம்.

அரங்கிசு நிகழ்ச்சியில் இதுவரை பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர நாதங்கள். நட்சத்திர நாதங்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கட்டளைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட நட்சத்திர நாதங்கள் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிளர்ச்சியில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை அதிகாலை 5:45 நாளொரு குரல் 269 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து 6 செய்தி சுருக்கம், 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 இணைத்தானும் நிலவு கேட்க வழங்குவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின்

கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஆடு கோடி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக் குமார் அவர்கள் தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:00 மதுரத்தென்ற தொடர்ச்சி. 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ்க, குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி. உடன் உரையாடுகிறார் கீதா அவர்கள். பகுதி 1 காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தினர்கள் தொடர்ச்சி. அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 8:02 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 8:15 செய்திகள். 8:30 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி. அதனைத் தொடர்ந்து 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு சென்னை வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 9:00 அரங்கிசை, 10:00 செய்திச் சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேரலை, 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 மதுரத்தென்றல், 12:00 நிகழ்ச்சி நேரம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, பகல் 1:00 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 எண்ணுயிர் தோழி குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி ஜெயந்தி அவர்கள் ஆற்றும் உரை. அதனைத் தொடர்ந்து 13 மகளிர் உடல்நலம் மற்றும் மனநலம் குறித்து புதுக்கோட்டை அரசு சுகாதார மையத்தின் 13 மகளிர் நல ஆலோசகர் பானுமதி நாச்சியாருடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு பொது அறிவு வினாவிடை, அமைப்பு உமா மீனா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி. அதனைத் தொடர்ந்து 1:45 மாலை செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கில செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு வரும், 5:27 குரல் மதம், 269 அதனைத் தொடர்ந்து 5:30 என்சிஆர்டி வழங்கும் நிலவரச்சி, 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒரு படப்பாளர்கள் குரு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 மண்ணு மணியம் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது குறித்து தேனி மாவட்டம் மாணிக்காபுரம் எம் செல்வகுமார் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 நலமாய் வாழ்க இயன்முறை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். பகுதி 3 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நாடக மலர், 10:00 நட்சத்திர நாதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் வரும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நிகழ்ச்சி ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதையே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.